வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 5ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 7ஆம் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம். நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:02:45. காலை தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதலில் குறளும் விளக்கமும். பெண்ணின் பெருந்தக்கை

அவள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் வாழ்க்கை துணை நலம் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 4வது குறளுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் வழங்கியுள்ள தெளிவுரை, இல் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை அதாவது மன வலிமை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? குறளும் பொருளும் மீண்டும், பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின். இல் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை அதாவது மனவலிமை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? இடம்பெற்றது குறளும் விளக்கமும்.

இன்று காலை மணி 6:30 முதல் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு யோகா நேரலை நிகழ்ச்சி கொல்கத்தாவிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்திட கேட்கலாம்.

நேரம் 6:29. இன்று 12வது சர்வதேச யோகா தினம். இதனை ஒட்டி மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் தேசிய அளவிலான முதன்மை பெருவிழாவை மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் மைதானத்திலிருந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கி முன்னின்று நடத்துகிறார். இதன் நேரலை வர்ணனையை இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 8:02. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
2: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ். கோவிந்தராஜ் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான, மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி, மத, இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்துச் செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும்

ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால், இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் பல்லாயிரம் ஆண்டுகால பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோகக்கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்குச் செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும்
பெருமளவு

0: கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது, தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி, நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவுமின்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ். கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

நேயர்களே, இன்று காலை 8:30 மணிக்கு மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 10:10 மணிக்கு சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுச்சாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம்.

இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.

0: Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. Three Indian flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ

0: படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனி நபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரிச் செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது.

0: இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள் அறிவதனை கருவினிலே.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இன்று காலம் மணி 10:10 கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆரிச்சாமி அவர்கள் பங்கேற்கும்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
2: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டு கொண்டே இருப்பதால் வெறிகோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம்.

நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முகயோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜர், சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசல்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது உதட்டில் உள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது, இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும்போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முகயோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மன சோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜி என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழுத்து வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இரு சக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது, மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க, தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி, இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்க்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்ட்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும்.
சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி. இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் புரலாப்ஸ்,

ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி. அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து

ஸ்பான்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான அல்லது குத்துவது போன்ற வலி. குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும். தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில்

0: இருந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோபமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சோ. உடலின் அசைவுகள் தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிரணாயாமாக்கள் பண்ணும்போது டோபமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கி விட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நிமிஷம் நாற்பதனுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 9 மணிக்கு செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில மறக்க முடியாத 80களின் பாடல்களை பேக் டு பேக்காக கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது.

0: மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சனடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பாடல்கள் பேக் டு பேக்ல கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இப்ப கேட்ட பாட்டு நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அடுத்ததா அருமையான பாடல் கேட்க போறீங்க. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

நேர்களே, கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில சூப்பரான அதிரடியான 80s ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்று காலை 10:10 சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுச்சாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது, எழுதி இசையமைத்தது டி. ராஜேந்தர்.

0: கேட்டு ரசித்தா அழகான பாடல் வாங்க மாப்பிள்ளை வாங்க திரைப்படத்திற்காக டி கே எஸ் நடராஜன் பாடியது. பாடலாசிரியர் சிவசங்கர், இசை சங்கர் கணேஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

அன்னக்கிளி திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில பேக் டு பேக்ல 80s ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேர்களின் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: பார் வக்கீல் ஐயா. டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணம் இல்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில அதிரடியான 80களின் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில கேட்கலாம் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நேர்களே, சிறுவாணிச்சலன் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.

சிறுவாணிச்சார நிகழ்ச்சியில பேக் டு பேக்ல 80s கிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடியது, எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.

0: தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இடம்

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவுபெற்றது. நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேர்களை கேட்கலாம் 10 மணிக்கான தமிழில் செய்திகள்.

0: முதலீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு

0: இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:10:20.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு சர்வதேச யோகா தினம், அதை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. யாருன்னு பார்ப்போமா? கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுச்சாமி சார் நம்மளோட சிறப்பு விருந்தினரா ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அவர் வரவேற்போமா சார். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: நீங்க உங்களோட ட்ரேட்மார்க் ஒன்னு சொல்வீங்களா? சொல்லலையே.
3: வாழ்க வையகம். அதுதான், வாழ்க வளமுடன்.
2: அது கேட்கும் போதே மனசே வந்து ரொம்ப அமைதி ஆயிடுது. மகரிஷியோட வாக்கு இல்லையா அது?
3: நிச்சயமாக
2: சார். இப்ப வந்து சர்வதேச யோகா தினத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்னு முடிஞ்சு போன விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலே நம்ம கொண்டாடுறோம். அது வந்து ஒரு ஃபோர்ட்நைட்டே கொண்டாடுறோம். அதுக்கான சிறப்பான ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறதா இருக்கட்டும், ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கட்டும், நம்மளே வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு டாக் மாதிரி பல வல்லுநர்கள் பலவித யோகா பாணி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து அவங்களும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேர்முகம் லைவ் ஷோஸ் இந்த மாதிரிலாம் நமக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆர்வத்தோடு பண்ணுறோம், மக்களும் அதை பெரு ஆர்வத்தோட கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்கு அதாவது சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை. இப்படி பண்ணால் சிறப்பாக இருக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நமக்கு சந்தேகங்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி உங்ககிட்டையும் நாங்கள் சந்தேகங்களை தான் நிறைய கேட்க போகிறோம் சார். இன்றைக்கி யோகா தினம் இல்லையா, உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.
3: வாழ்க வளமுடன் குருவே துணை.
2: நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த யோகா கலையோட மேன்மையை உலகுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இது ஐநா சபையில இதோட புகழ எடுத்து சொல்றார். 2014 இதை வந்து சர்வதேச யோகா தினமா அறிவிச்சாங்க. இந்த வருஷத்தோட 12 வருஷம் நிறைவடையுது. அவர் ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் முடியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு. இப்போ இந்த 12 வருஷத்துல நம்ம மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு இதை சொல்லுங்களேன்.
3: இன்றைய யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்கன்னா உற்சாகத்தோட. இந்த யோகா தினம்ங்கிறது மதம் எந்த அடிப்படையும் சாராமல் மனிதத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிறதுனால ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று உலகம் முழுக்க 135 நாடுகளுக்கும் மேலே இது ஒரு நாள் சிறப்பு நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. காரணம், இது வந்து மனிதனுக்கான வாழ்வியல் கலை. அந்த மனிதம் முழுமை வெளிப்படணும்னா இந்த யோகா என்பது அவசியம் என்று நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உணர்ந்தார்கள். அது இந்த அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை ஏன் உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த உயர்ந்த நோக்கத்தில் ப்ரொப்போசல் வச்சாங்க. ஆல்மோஸ்ட் 195 நாடுகள் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஆண்டே இது நடைமுறைக்கு வந்தது. இன்று பாரத நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே 10,000-க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷனில் கொண்டாடுவாங்க. பல குடும்பம் குடும்பமாக அவர்கள் இல்லங்களில் அதுக்கு மதிப்பளித்து செய்கிறாங்க. இது பாரத பிரதமர் கொண்டு வந்தாதுங்கிறதுக்காக மட்டுமல்ல, தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுங்கிறது இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. எவ்வளவு தூரம் இந்த உலகம் இன்னைக்கு அறிவியலில் உச்சம் தொற்றுக்குதோ, பொருளாதாரத்திலும் இந்த உலகம் நல்ல வலுவடைந்த நிலையில, மனம் மட்டும் பண்பட காரணம் அந்த இனிமை நிலையை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். இதற்கான ஒரே தீர்வு மனிதன் வெளியே பார்க்கின்ற ஆற்றல் சக்தியை உள்முகமாக திருப்ப வேண்டும். அதுதான் யோகா என்று சர்வதேச யோகா தினமாக உலக நாடுகள் இன்று கொண்டாடுகிறது. யோகா தினம் இந்த உலகத்துக்கு அன்பை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சர்வ வல்லமையும் பெற்ற மனிதர்களாக உருவாகக்கூடிய நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது.
2: கரெக்ட் சார். அதாவது நீங்க இந்த செலிப்ரேஷன் மூலமா என்ன சொல்றீங்கன்னா, மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே?
3: கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாரத பிரதமரும் செய்வார், கவர்னரும் செய்வார், அத்தனை மக்களும் அத்தனை கல்லூரிகளும் செய்வாங்க.
2: ஆமா, காலையில செய்தாங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா காலையில வரப்போகுது.
3: ஆமா, கண்டிப்பா.
2: சரி, உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேக்குறேன். இது வந்து அன்னைக்கு இருந்த நிலைமை தான். அதாவது முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க யோகாசனமா அது வந்து சன்னியாசிகள் செய்வது, தபத்தில் இருக்க நம்மளால் முடியாது, யார் செய்வாங்கன்னா, வாழ்க்கை போதும் நான் வந்து

0: காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க அம்மாங்க. அதை தவ வாழ்க்கைங்கிறது என்னங்கிறதே அப்போ தெரியாததுனால, தவங்கிறதே இது தான் இல்லையா, யோகங்கிறது தான் தவங்கிறது தெரியாதனால பொதுவாக யோகாசனம் செய்கிறதுனால நமக்கானது இல்லை, அது யாரோ சன்னியாசிகளுக்கானது அப்படின்னு, வாழ்க்கையை துறந்தவங்களுக்கானது இல்லை வயசானவங்களுக்கானது இப்படியெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், அது இருந்தது தானே அந்த மாதிரி
1: ஒரு கலை அறிவு ஞானம் பொதுமக்களுக்கு அன்று அவர்களுக்கு தெரிந்த மொழிகளிலே சொல்லப்படுவதற்கான வசதிகள் குறைவாக இருந்தது. இன்று ஒவ்வொரு மனிதனும் சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை யோக முறையாக மாறிவிட்டது. காரணம், இன்று அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான முறையெல்லாம் வந்துருச்சுங்க. அதில் தான் தவம், தியானம், மெடிடேஷன் இப்படி பல விதங்களிலையும் அழைக்கக்கூடியது. உடற்பயிற்சிகளுக்கும் வந்து தேவையான அளவு உடம்பு வலுவோடு இருக்கணும்னா அதிகமாக செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட யோக முறைகள் தான் பாரதத்தில் பல நெடுங்காலமாக பழகி கொண்டு வந்தது. அப்பொழுது அது பெருவாறான மக்கள் குடும்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவு ஞானம் யோகக்கலை பற்றி விளக்கப்படவில்லை. ஆன்மீகம் என்பது ஏதோ வயதான காலத்தில் அமைதியாக செயல்படாமல் இருப்பதற்குத்தான் நம்பிக்கொண்டு இருந்தது. நல்ல வாழ்க்கை வாழன இளமை பருவத்திலேயே ஆன்மீகம்ங்கிறது வேணும். அதைத்தான் ஆன்மீக அறிவு அல்லது ஆத்ம ஞானம் அல்லது புத்தி ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் இப்படி பல பேரில் அழைத்து கொண்டாலும் தேவையானது என்னமோ, ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி அறிவது, அந்த ஆன்மாவினுடைய சொரூபம் இயற்கை தன்மையை கொண்டு வரக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு கலை யோகா. அதுதான் யோக தினமாக உலகமே இன்று கொண்டாடுகிறது.

0: சார், இப்போ இந்த யோகிக் லைஃப் ஸ்டைல் அப்படிம்பாங்க, அப்போ அந்த யோகிக் லைஃப் ஸ்டைலுங்கிறது அந்த சன்னியாச லைஃப் ஸ்டைல் இல்லை, வாழ்க்கை முறையே அது யோகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு வாழ்க்கை முறை தான், அதுக்காக நீங்கள் வந்து பிரயத்தனப்பட வேண்டாம், அதை டெய்லி அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி கொண்டு வந்துருங்கிறாங்க. அதுதானா, சரிதானா?
1: சரியான மனித வளம்ங்கிறது அங்கே தான் இருக்குங்க. மனிதனுடைய வளம் அவன் வந்து நிறைந்த மனதோடு அன்பாக பேசுறதுல தான் இருக்கு. அன்பின் பற்றாக்குறை தான் இன்னைக்கு உலகம் இவ்வளவு துன்பப்படுது. தன்னை நிறைச்சுக்கலினா அவன் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த நிறைத்து கொள்வதுங்கிறது பணமோ அதிகாரமோ அல்ல, அவன் மனதை நிறைத்து கொள்ள வேண்டும் அன்பாக, நல்ல உணர்வுகளாக. அந்த நல்ல உணர்வுகள் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நல்ல அமைதியும் கொடுக்கும், நல்ல பண்பையும் கொண்டு வரும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் படுவாங்க. என்ன காரணம்? அவன் வழி வழியாக பல பிறப்புக்களை எடுத்து வந்த அந்த விலங்கன பதிவுகளோடு தான் மனிதன் வந்து, அது ஆறாவது அறிவினுடைய மேன்மையை சொல்லக்கூடியது தான் இந்த யோகத்தினுடைய உயர்வு. அந்த ஆறாவது அறிவு என்ன சொல்லுது? மனிதனாக இருந்தால் நீ அன்பாக இரு, கருணையோடு இரு, ஈகை குணத்தோடு இரு, தெய்வீக உணர்வுகளை பெற்றிரு. தெய்வீகம்ங்கிறது என்ன இருக்குது? எது ஒன்று எல்லாவற்றையும் படைத்ததோ அந்த ஒன்று உனக்குள்ளாக இருக்கிறது, அதை அறிவது தான் யோகம்னு சொன்னாங்க. யோகம் என்றால் இன்னொரு பார்வையில் தியானமும் அதில் உள்ளடங்கியிருக்கு. யோகம் செய்து தியானம் செய்தால் உன் நிலையை நீ விளங்கி கொள்ளலாம். உள்ளுணர்வு பெறுவதும், இறை உணர்வு பெறுவதும், நல்வாழ்வு பெறுவதும் அனைத்தும் முதலில் உனக்குள்ள நீ போகணும். உனக்குள்ள உள் உணர்வு பெற வேண்டும். உள்ளுணர்வு பெற்றால் உன் ஆற்றலும், உன்னுடைய வெளிச்சமும், உன்னுடைய விழிப்பு நிலையும், உன்னுடைய மனதுக்கு வரக்கூடிய ஒரே தன்மை யோகத்தில் இனிமையாக பெற்றுக்கொள்ளலாம்.
0: சார், நீங்கள் சொல்கிற இந்த உணர்வுகளே இல்லைன்னா யோகம் செய்வது சாத்தியமே இல்லையா?
1: அதாவது ஒரு மனிதனுடைய மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்குதுன்னு என்று மெடிக்கல் டேம் சொல்லுது, சயின்ஸ் ஒற்றுக்கொள்கிறது. ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு செகண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை ஏற்படுத்துது.

0: 14 கீழே வரக்கூடிய அதிர்வலைகள் தான் மனிதன் அன்போடு இருப்பான், சிந்தனை உணர்வோடு இருப்பான். 14 மேலே 40 அலை சுழலில் மனது இயங்குச்சுன்னா விலங்கின பதிவில் தான் இருப்பாங்க.
1: அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அது வந்து அதாவது இன்னைக்கு சயின்ஸ் வந்து அதுக்கான ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் விட்னஸ் எல்லாம் ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி உணர்றீங்க, உங்களுடைய இந்த மொமெண்ட் உணர்வு திருப்தியாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, எந்த உணர்வில் இருக்கீங்க, அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். நான் திருப்தி இல்லாமல் இருக்கேன், நான் கோபத்தோடு இருக்கிறேன், என்னை யாரோ எரிச்சல் ஊட்டுறாங்கன்னா நீங்கள் விலங்கின பதிவில் இருக்கீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அன்பு நிறைச்சி வச்சுருக்கேன், மற்றவங்களை ஒரு நேசிக்க முடியுதுன்னா நீங்கள் 6வது அறிவினுடைய மேன்மைக்கு சிந்திக்கிறீங்க. இந்த தன்மையைத்தான் அலகுகள் கொண்டு மெஷர் பண்ணாங்க. ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா. டெல்டா லெவலில் போனவங்க தான் ஞானிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் ஆல்ஃபா நிலையிலேயே மெயின்டைன் பண்ணணும்னா உடல், உயிர், மனம், இயற்கை, சமுதாயம் ஒத்து இசைவோட நட்பு உறவை மெயின்டைன் பண்ணுனா அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். யாரும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய முயற்சிக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டால் இந்த உலகம் இன்பமயமாக இருக்கும். இந்த கல்வியை, இந்த அறிவை கொடுப்பது யோகம். அந்த விதத்திலே உலக மக்களுக்கு இது சென்று அடைய வேண்டும், இந்த விழிப்பு நிலை பெற வேண்டும். இது மதத்தையோ ஜாதியையோ எந்த அடையாளத்தையோ சொல்லாது. மனிதனுடைய முழுமையான குண நல பண்பு, முழுமையான ஆன்மீக அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கையை மட்டுமே எடுத்துரைக்கும்.
1: சரி, இப்போ நம்ம இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட் வந்துடுவோம். இப்போ மன அழுத்தம், நெகிழ்வுத்தன்மை, அப்புறம் வந்து ரத்த ஓட்டம் சீராக, பிபி, சர்க்கரை வியாதியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு இந்த யோகம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சொல்லுங்களேன்.
0: அதாவது மனிதனுடைய மனசு சரியில்லை, அதனால தான் உடல்நிலை சரியில்லை. மனசை நீங்கள் நல்லா வச்சுக்காத வரைக்கும் எல்லா வியாதியும் வரும். ஏன்னா அந்த மனம் என்ற ஒரு பொக்கிஷம்தான் எல்லா விதமான பல நூற்றுக்கணக்கான ரசாயனங்கள் சுரக்குது. கோபப்பட்டா அதே வெறுத்தீங்கன்னா அதனால் பல வியாதிகள் உருவாகுது. அதே குற்ற உணர்வு வந்ததுன்னா அது சில பல உங்கள் உள் உறுப்புகளை பாதிக்குது. அப்போது ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு உறுப்பு பாதிக்கப்படுகிறது. அந்த உணர்வு என்பது வெறுப்பு, பகை, அச்சம், கவலை, இந்த மாதிரி குணநலங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை விட்டு தள்ளித்தான் இருக்கும். அப்போது நீங்கள் அடுத்தவர்களை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், அமைதியோடு உங்களுடைய ஒரு கடமையுணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் நேசிப்பீங்க, நல்ல ஒரு உறவு முறை உங்களுக்குள்ளே நிர்வகிப்பீங்க. உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் நல்ல நட்புறவு எங்கே யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வேணும்னா நீங்கள் பயிற்சி பெற்று தான் பற்றுக்கொள்ள வேண்டும். இது மருந்து கடையிலையோ எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்களுக்குள்ளே நீங்கள் போங்க, பயிற்சி பெறுங்க, எல்லாம் நல்ல அனுபவங்களை பெறுங்க.
1: இந்த உணர்வு இல்லாம பயிற்சியும் சாத்தியம் இல்ல இல்லையா?
0: இந்த உணர்வு பயிற்சி இல்லாம வரவே வராது. ஆனா இந்த உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்க பயிற்சி செயலினாலும் யோகத்தன்மையில் இருக்கிறாங்க.
1: சார், இப்போ நமக்கு பல யோக முறைகள் இருக்கு. பாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஹத்த யோகான்னு சொல்றாங்க, ஸ்கை யோகான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விதவிதமான ஒன்னொன்னுக்கும் யோகா வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது. எந்த ஒரு வழிமுறையுமே நம்ம புதுப்பிச்சுட்டு வர வர அது என்னைக்குமே நிலைச்சு இருக்கும்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அஷ்டாங்க யோகாங்கிறது பதஞ்சலி முனிவர் கொண்டு வந்ததுங்க. அவருதான் யோக கலையினுடைய தந்தை. அவரு வழி வழியா வந்ததை எல்லாம் சீர்படுத்தி பல ஆசனாசுங்கிற பேர்ல சூரிய நமஸ்காரிலிருந்து பல பெயர்கள்ல கொண்டு வந்தது பதஞ்சலி மாமுனிவர். அந்த ஆசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அன்னைக்கு இவ்வளவு வைத்தியம் பார்க்கக்கூடிய முறைகள் இல்லை. அப்போ 4500 வருஷத்துக்கு முன்பு. அப்போ இந்த சில பல யோக பயிற்சி செய்வதன் மூலம் ஒருத்தருக்கு அல்சர் குணமாகலாம், இருதய கோளாறுகள் சரியாகலாம், கண் பார்வை சரியாகலாம், மூட்டு வலி சரியாகலாம், கழுத்து வலி சரியாகலாம், முதுகுத்தண்டு பிரச்சனை, இவற்றை பல்வேறு விதமான ஆர

0: ஆராய்ச்சி வடிவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதான் ஆசனாஸ் யோக அப்படின்னு கொண்டு வந்தாங்க, அஷ்டாங்க யோகம்னு. அதிலிருந்துங்க இப்போ சப்போஸ் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதனுக்கு எல்லா ஆசனாஸும் தேவைப்படாது. அப்போது ஒரு சின்ன குறைபாடு, ஒரு ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ஆசனம் செய்யணும்னா அதை மட்டும் பண்ணினா போதும்.
1: ஓஹோ,
0: அதே நேரத்தில் ஆசனாங்கிற பேரில் என்னென்ன இருக்கோ எந்த வயசுலேயும் எல்லா நாளும் அது பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்குத்தான் எளிமைப்படுத்தப்பட்டு பல நிலைகளில் பல பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் வந்து எளிமைப்படுத்தப்பட்டதுலேயே இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் ஒரு பூரண ஆரோக்கியத்துக்கு வேணும்னா கால் முதல் பாதம் வரை எண்டோக்ரைன் கிளான்ஸில் இருந்து லங்ஸில் இருந்து ஹார்ட்டில் இருந்து கிட்னியிலிருந்து நீ ஜாயிண்ட் பேக் போன் முதுகுத்தண்டு அனைத்தையும் இயக்கக்கூடிய ஸ்கை யோகா திட்டம் வடிவமைக்கப்பட்டது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னையே ஒரு பயிற்சி களமாக 40 ஆண்டுகள் தன்னை உட்படுத்தி கொண்டார். அதனுடைய வெளிப்பாடு அதையெல்லாம் எளிமைப்படுத்தி 8 ஆண்டுகள் முதல் 80 வயது இருக்கக்கூடிய எளிமையாக செய்யலாம், எந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பக்க விளைவுகள் இருக்காது. அப்படி செய்யும் பொழுது முதல்ல நல்ல தூக்கம் வரும். இன்னைக்கு தூக்கம் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை சமுதாயத்துக்கு. நல்ல தூங்கினாலே பாதி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கான். அடுத்தது நல்ல பசி எடுக்கணும், உணவு சாப்பிடணும், செரிமானம் செய்யணும், அது சரியாகும். அதுக்கடுத்தது எந்த விதமான குடல் புண்கள் வராது. அதுக்கடுத்தது இரத்த ஓட்டம். இன்னைக்கு நீரிழிவு நோய் மிகப்பெரிய ஒரு வேகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் பரவிட்டுருக்கு. இந்த யோகம் செய்யும் பொழுது அந்த நீரிழிவு நோய் கட்டுக்குள்ளே வரும், அந்த இரத்த அழுத்தம் வராது, இந்த குணநலன்களிலிருந்து விடுபட்டுருவாங்க. குணநலன்லேருந்து விடுபடுறதுங்கிறது தன்னுடைய மனசை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்திட்டாலே போதும். அந்த இரத்த அழுத்தம் வரல, ஒரு நல்ல சீரான உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு மனிதன் இருந்தால் அவன் கவலை இல்லாமல் இருப்பான், பயம் இல்லாமல் இருப்பான், அச்ச உணர்வு இல்லாமல் இருப்பான். இது மூன்றுமே ஒரு மனிதனை ஒரு அச்சுறுத்தி துன்புறுத்தும் பொழுது உடல் நோயாக மாறுகிறது. இதற்கு யோகம் என்பது மிகச்சிறந்த தீர்வாக இந்த யோகா டே இன்று கொண்டாடுறாங்க. இதில் தியான நாள்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆனால் இந்த யோகாவில் 2 இன்பில்ட்டு இன்னைக்கு பிரத்யேகமாக தவமும் செய்யலாம், யோகமும் ஆசனா செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், எல்லாவற்றையும் இன்று உலக மக்கள் செய்யணும் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கு.
1: நான் இப்போ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சார், மகரிஷி சொன்ன யோக பயிற்சி முறை என்னன்னு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, அதுதான் இல்லையா? சரி.

பி கே ஐயங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய யோகா எக்ஸ்பர்ட் இல்லையா, பயனியர்னு சொல்லுவோம். அவர் வந்து அவர் ஒன்று சொல்றார் பாருங்களேன், ரித்தம் ஆஃப் தி பாடி, மெலடி ஆஃப் மைண்ட், தி ஹார்மனி ஆஃப் த சோல் கிரியேட் த சிம்பனி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைங்கிற சிம்பனிக்கு உடம்புல உள்ள லயம், மனசுல உள்ள ராகமா, அப்புறம் ஆன்மாவில உள்ள ஒத்திசை, அதாவது நல்லிணக்கம், ஒத்திசை என்ன சொல்ல, நல்லிணக்கம்னு வச்சுக்கலாம், இசைன்னா இசைன்னு வச்சுக்கலாம். அதை சிம்பனிக்காக அதை எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு சிம்பனி. உடம்புல அந்த இயல்பாவே அந்த லயம் இருக்கும்பாங்க, அதான் ரிதமிக் பேட்டர்ன் சொல்றாரு இல்லையா, என்ன ஒரு அழகான செய்யுங்க இல்லையா. மேலோட்டமா பார்த்தா ஒரு மியூசிக்கை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு, உள்ள பார்த்தா அது வந்து லைஃப்கான வாழும் கலை அதை சொல்றாரு, அது யோகா, தி வே ஆஃப் லைஃப் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது பயிற்சி பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்படி படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு, அடாடா கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கே, யோகா பண்ணினா இவ்வளோ ஒரு பலனா, வாழ்க்கைக்கே ஒரு பெரிய ஒரு பிடிப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே. இசை எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி இசையோட ஒப்பிட்டு சொல்லும் போது எல்லாருக்குமே ஓ அந்த அளவுக்கு இது மேன்மையானதா அப்படின்னா நம்ம கேட்கறோம் கேட்கும் போது. ஆனா பிராக்டிக்கலா வரும்போது எல்லாராலையும் அதை செய்ய முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையோட நம்ம போய் நம்ம ஒரு யோக கலை கத்துக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அஜிடேட்டடா இருக்கு மைண்டு, உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் வந்து படபடப்பா இருக்கு, உங்களால செய்ய

0: முடியாதுங்கிறாங்க. அதாவது அதை துவங்கிறதுக்கே இவ்வளோ பீடையை போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு துவங்க வேண்டியிருக்கு, ஆனால் பலன் பின்னாடி வரும். ஆனால் எல்லாருக்குமே அப்படி தானே, நல்ல ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் பண்ண முடியாதா அதை சொல்லுங்களேன்.
1: அதாவது மனிதனாலே உணர்ச்சி வயமாக யார் இருந்தாலும் அவர்கள் நல்ல ரிதமிக்கில் இல்லை. உணர்வு நிலையில் இருந்தால் அவங்க ஒரு அற்புதமான நிலை சமநிலையில் இருக்கிறாங்க. இதுக்கு வேத காலங்களிலிருந்தே வருது. ரிக்வேதம்னு சொல்லப்பட்டது, அதாவது உலக பிரபஞ்ச அண்ட சராசரங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அறிவு ஞானம் ரிக்வேதம். ரெண்டாவது யஜுர்வேதம்னு ஒன்று வருதுங்க, அது வந்து நம்மளுடைய சடங்கு முறைகளின் மூலமாக நம்ம பழக்கத்தை மாற்றி அமைக்கலான்னு கொண்டு வந்தாங்க. மூன்றாவது சாம வேதம்னு கொண்டு வந்தாங்க. அந்த சாம வேதம் தான் நீங்கள் சொல்கிற மியூசிக்குங்கிறது. அது சிம்பிளாக சொன்னால் உணர்வு நிலை. ஒன்று சடங்கு முறையிலையும் உங்களை மேன்மைப்படுத்தலாம், ரெண்டாவது உணர்வு நிலையிலே மேம்படுத்தலாம் அந்த மியூசிக்கில் இசையின் மூலமாக. நான்காவது கொண்டு வந்தாங்க அதர்வ வேதம்னு, அதுதான் உங்களுடைய உடல், உயிர், மனம், இயற்கை, சமுதாயம் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது. இதைத்தான் வேதங்கள் நான்குன்னு சொன்னாங்க. அந்த எல்லாத்துக்குமே ஆரிஜின் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பாரதம் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கலையை கற்று வந்திருக்கிறது. ஆனால் ரிட்டன் ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்டாக வந்தது வேதங்கள் தான் 4500 வருஷத்துக்கு முன்பு. அதில் இருந்து வந்தது தான் ஒன்று, மனிதன் மட்டும்தான் உலக ஞானத்தை அறிந்து கொள்ள முடியுங்கிற ரிக்வேதம். நல்ல சடங்கு முறைகளில், வழிபாட்டு முறைகளில் மூலம் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும், நல்ல ஒரு வாழ்வியலை பார்த்து மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்னு ரெண்டாவது வேதத்தில் கொண்டு வந்தாங்க யஜூர் வேதத்தில். மூன்றாவது வேதத்தில் உணர்வு நிலை மாறினால் எல்லாம் மாறிவிடும். அந்த உணர்வு நிலை என்பது ஒரு மியூசிக் ஒரு செகண்டில் உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திடும். ஒரு நல்ல நீர்வீழ்ச்சியோ, ஒரு நல்ல நீர் ஓடையோ, ஒரு நல்ல குயில் பாட்டோ, ஒரு நல்ல தாளமோ எல்லாமே உங்களை சாந்தப்படுத்திவிடும். அப்போது அந்த உணர்வு நிலையில் எப்படி அதுக்கு வந்தது தான் இந்த ராகா, பாவா, தாளா, இப்படி எல்லாம் இந்த பாரதத்துக்கு கிடைத்த அற்புதமான ஒரு பொக்கிச ஒரு அறிவு ஞானம். இதை தாண்டித்தாங்க கடைசியாக தான் மனுஷன், நீ எதில் வேணாலும் நீ உன்னை மேம்படுத்திக்கலாம், குறைந்தபட்சம் உன்னையாவது தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய உடம்பை தெரிஞ்சுக்கோ, உயிரை தெரிஞ்சுக்கோ, மனசை தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சால் பத்தாது, இயற்கை தெரிஞ்சுக்கோ, சமுதாய உறவை தெரிஞ்சுக்கோ, இந்த ஐந்துமே சரியாக இருந்தால் தான் ஒரு மனிதன் முழுக்க வாழ முடியும். நீ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் சமுதாயம் அமைதியில் வேறு விதமாக இருந்தால் உன் வாழ்க்கை பாதிக்கும். சரி, அதுவும் சமுதாயம் கூட சரியாயிடுச்சு, இயற்கை உனக்கு ஒத்துழைக்கலன்னு உன் வாழ்க்கை பாதிக்கும். அப்போது இது எல்லாம் இன்டகிரேட் பண்ணினது தான் யோகம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை கொடுத்து இன்னைக்கு ஸ்கை யோகா, யோகமும் மனித மாண்பும், ஒரு மாண்புமிக்க வாழ்க்கை வேணும்னா இந்த ஐந்தும் வேண்டும். அந்த நட்புறவை மெயின்டைன் பண்ணணும், ரிதமிக்காக இருக்கணும். அதுக்கு தான் சிம்பிள் வே ஆஃப் லைஃப் என்ன சொல்கிறாங்க, நீ தியானம் பண்ணு, அமைதியோட இரு. இது ரெண்டும் வேணும்னா உடல் ஆரோக்கியம் வச்சுக்கோ, உடற்பயிற்சி பண்ணு. இதை ரெண்டையும் தாண்டினாலும் உன்னுடைய உயிர் ஆற்றல் சக்தியை பெருக்கி வச்சுக்கோ, காயகல்பம் பண்ணிக்கோ. இது எல்லாம் இருந்தாலும் கூட நல்ல சமுதாய சக மனிதனுக்கு செயல் விளைவு தத்துவப்படி நீ அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம், வேற ஏதாவது துன்பப்படுத்தினா துன்பம் உனக்கு சரி சமமாக திரும்ப கிடைக்கும். அது செயல் விளைவுக்குன்னு ஒரு தத்துவத்தை கொடுத்தாங்க.
0: சரி, இப்போ பிரபஞ்சத்தோட ஒத்துசைந்து நம்ம இருக்கணும், நம்ம மனசு, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இதை தான் வந்து அருணகிரியார் திருப்புகோயிலில் சொல்லுவார், தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த குண்டலினி யோகம் மேலே அது ஓப்பன் ஆகி அந்த நீல கலரில் தெரியுமா, அதில் வரும். அது திருமூலரோட தத்துவத்திலையும் வரும் இல்லையா. இது அந்த மாதிரி இயற்கை சூழலில் இருக்கிறது தான் பிரபஞ்சம் இல்லையா. அதோட நம்ம மனசு எப்படி ஒத்திசைந்து போகணும் நீங்கள் சொல்லுங்களேன்.
1: அதாவது பிரபஞ்சம்ங்கிறதுங்க இன்றைக்கி ஆன்மீகத்தின் உயர்வு உச்சம் தொட்ட ஞானிகளுக்கு தெரியும், மனிதன் தான் சிருஷ்டிகர்த்தா. இந்த பிரபஞ்சம்ங்கிறத உருவாக்குறது 6வது மனிதன் தான். அப்போது நீ என்ன நினைச்சியோ அது புறத்தில் காட்சியாக மாறி நிற்கும். அவ்வளவு ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச லோக சக்தி உனக்குள் இருக்குது. நீ எதை நினைத்தாலும் அது பிரபஞ்சமே விரியும், அதே சக்தி உனக்குள்ள புள்ளியில் ஒடுங்கும். அந்த அளவுக்கு நீ எதை

0: எதை நினைத்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இறை துகள்கள், இறை சக்தி, அதத்தான் பிரபஞ்ச சக்தி, வான்காந்தம், எதை வேணாலும் சொல்கிற அது எல்லாம் நீ என்ன உணர்வோ அதை உனக்கு செயலாக மாற்றி கொடுப்பது தான் இயற்கையின் தன்மையாக இருக்கு.
1: அதுதான் அத்வைத பிரின்சிபல் இல்லையா?
0: அகம் பிரம்மாஸ்மி,
1: அது
0: நீயாக இருக்கிறாய்.
1: நான் சொல்றேன், இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய்,
0: கரெக்ட்,
1: ஜீவாத்மா
0: பரமாத்மா
1: இல்லையா?
0: ஆமா, அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, அகம் தான் பிரம்மமாக இருக்கிறது. இந்த தத்துவத்தை மனிதன் உணர வேண்டும். இங்கே எந்த விதமான மத ஆச்சரியங்கள் கிடையாது. ஆனா மனிதனுடைய அறிவு ஞானம் முழுமை பெறணும்னா இந்த அறிவு தான்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப தீராத நோய் உடையவன் இப்ப டாக்டர்கிட்ட போறோம், நம்ம டாக்டர்கிட்ட எதுக்கு போறோம்னு தெரியும் நமக்கு. சில இதுக்கு வந்து மருந்துனால தீர்வுன்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம போறோம். மனசு சரியானா நோய் தானா குணமாயிடும் நீங்க சொல்றீங்க, அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போ வரும்?
0: அதாவது உங்க மனசு அமைதியா இருந்தா பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வரும் சக்தி. அந்த பிரபஞ்சங்கிறது பிரபஞ்ச ஆற்றல், வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டும் ஒன்று தான். உயிருள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது ஜீவ காந்தம், உயிரற்ற ஏகாந்தமாக இருக்கிறது வான்காந்தம். இது ரெண்டு தான் ஆற்றலாக இருக்கு. அந்த ஆற்றல் இங்கே குறைபாடான ஆற்றல் உடம்புக்குள்ள இருந்தா அந்த சர்ப்ளஸ் அபண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளாக ஊடுருவும் பாயும். அது உங்கள் மனசை, உங்கள் செல்ஸை, ஒவ்வொரு பார்ட்ஸையும் அது ஃபில்லப் பண்ணிடும். அப்படி பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு மனிதன் ஆற்றலை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்கு அந்த மனசை சாந்தமாக அமைதி நிலையில் வச்சா பிரபஞ்ச சக்தியை மனிதன் பயன்படுத்தலாம். அதைத்தான் இன்னைக்கு காஸ்மிக் பவர், சூப்பர் கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் பிரித்து பிரித்து சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்க. எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்று என்னவாக இருக்குன்னா எனர்ஜி. அந்த எனர்ஜி பயோமேக்னட்டிசம் ஆர் காஸ்மிக் எனர்ஜி.
1: ஸோ
0: இந்த அளவுக்கு ஒரு விரிந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும்னா மன அமைதி வேணும். அமைதி வேணும்னா தியானம் புரிய வேண்டும். தியானம் புரியணும்னா என்ன, உங்கள் உயிர் மீது உங்கள் எண்ணத்தை குவிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டாச்சு
1: சார். நடனம் ஒரு கலை, இசை ஒரு கலை, அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கலைக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. கலைனா என்ன நமக்கு தெரியும். இந்த யோகத்தை கலைன்னு எப்பலேருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க?
0: அதாவது கலை என்பதுங்க நல்ல வாழக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ரிதம்,
1: சந்தோஷம் கொடுக்க,
0: சந்தோஷம் கொடுக்கறது. எதை ஒரு கலை வடிவம்னு சொல்றாங்கன்னா அதை ரசிக்கணும், அழகு இருக்கணும், அதை வந்து ஆச்சரியப்படணும், அது பிரமிப்ப ஊட்டணும், அது பேர் கலைங்கிறாங்க. அப்போ ஒரு வாழ்க்கையே ஆனந்தமயமா, சுரூப அமைதியா, ஒரு மகிழ்ச்சியா, நிறைவா, ஐ எம் கம்ப்ளீட் பர்சன் சொல்றாங்க. நான் நிறைவா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், நன்றியோடு இருக்கேன், நல்ல உலகம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடுறாங்க. அப்போ அத்தனையும் இன்பமயமாக தான் இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமே என்றால் அந்த கலையை நீங்கள் உணர்ந்தவராக இருக்க முழுமையான மனதை ஏற்படுத்த யோகக்கலை வேண்டும். அதனால தான் அந்த கலைன்னு வச்சாங்க.
1: நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சது. அதான் மன ஒழுக்கம், மன உறுதி, நேர்மறை எண்ணங்கள், ஆரம்பத்துலேருந்து இப்போ இதை தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. யோகம்னா இதுதான், இது சிறப்பாக இருந்தால் யோகக்கலை நம்ம ப்ராக்டிஸ் வந்து தானாக வந்துடுங்கிறீங்க. அதில் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, யோகக்கலையை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது, ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்க முகத்தில், அவங்களுடைய மூச்சு எப்படி சீராக இருக்குங்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அது சரியான்னு சொல்லுங்கள். அவங்க நாஸ்டல்ஸ்க்கு வெளியே பக்கத்தில் ஒரு நூலை கொண்டு வச்சா லைட்டாக அப்படி அசையுமா, அவங்க மூச்சு விடுறது நமக்கு தெரியாது, சத்தமே வராது. அதுதான் அவங்க சிறப்பாக யோகா பண்ணிட்டுருக்காங்க, யோகக்கலையை அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுலேயே வாழறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானா?
0: 100% கரெக்டுங்க. நார்மலாக அந்த கலை இல்லாதவங்க 6 லிட்டரு காற்று எடுத்துக்கிறதுக்கு பதிலாக 1.5 லிட்டர் எடுப்பாங்க, 3 லிட்டர் எடுப்பாங்க. எல்லா காற்று பைகள் சுருங்கி கிடக்கும், அதுக்கு பயிற்சியே கொடுக்கறது இல்லை. இதைத்தான் யோகாவில் பிராணாயாமம்னு வைக்கிறாங்க. தேவையான அளவுக்கு இன்டேக் ஆக்சிஜன் எடுக்கணும், தேவையான அளவு உள்ள டெபாசிட் ஆகாமல் கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும். இது பயிற்சி இல்லாமல் முடியவே முடியாது. அப்போது ஒரு 6 லிட்டர் காற்று சுவாசிக்கக்கூடிய மனிதன் கம்மி அளவு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தான் எடுத்துக்கிறானா அவனுடைய ஹெல்த்தில் தான் அது கை வைக்கும். அப்போ இதுக்கு வந்து பிராணாயாமம்னு ஒன்று வச்சாங்க.

0: இந்த மூச்சு பயிற்சி, இடகலை நாடி, பிங்களை நாடி, நாசிகா, அது ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியின் மூலம் முதுகு தண்டு வழியாக நம்முடைய காற்று ஓட்டம் சீர்படும் பொழுது மூளை ஒன்று மட்டும் நடிக்கிறோம் அப்படி இல்லை, நம்முடைய ஆன்ம ஞானப்படி முதுகுத்தண்டு ஒரு மூளை தான். அப்போ அந்த முதுகுத்தண்டின் வழியாக நம்முடைய அனைத்து ஏழு சக்கராசன் இருக்கு, அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கு பஞ்சபூதங்களினுடைய தன்மையை ரிசீவ் பண்ணுது. ஒன்று நிலத்தின் தன்மையை, நீரின் தன்மையை, தீயின் தன்மையை, காற்றின் தன்மையை, ஆகாயத்தின் தன்மை, இது எல்லாம் வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு எனர்ஜி பாயிண்ட் இருக்கு, அவற்றை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் பிராணாயாமம்னு சொல்கிறாங்க. அது முதுகுத்தண்டுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, மூச்சு பயிற்சிக்குன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் முறையான ஒரு இன்டகிரேட்டட் யோகா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எளிமைப்படுத்தப்பட்ட ஸ்கை யோகா. பலர் பல விதமாக கொடுக்குறாங்க. கிரியா யோகான்னு இருக்குது, அஷ்டாங்க யோகான்னு இருக்குது, ராஜயோகான்னு இருக்குது, கர்ம யோகான்னு இருக்குது. கர்ம யோகான்னா நத்திங் பட் கடமையை செஞ்சாலே நீ வீண் வேலைகளுக்கு போகமாட்டா, ஒழுங்காயிரும்.
1: அதுதான் பகவத்கீதை சொல்லுது, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எல்லாம் வேலை தான் மொத்தத்தில்.
0: எஸ், பக்தி யோகம்னா நீ பக்தியோடு இரு, டோட்டல் சரணாகதி, நீ எதையுமே வந்து அவநம்பிக்கையா இருக்காத, டோட்டல் சரண்டர். நீ எதை நம்புறியோ, உன் தொழிலை நம்பலாம், உன் தந்தையை நம்பலாம், உன் கடவுளை நம்பலாம், ஏது உன்னையே நான் பற்றினேன்னு சொல்ற பக்தி யோகமோ, அல்லது கடமையை மட்டும் செய்யக்கூடிய கர்ம யோகமோ, அல்லது கம்ப்ளீட் அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ், விஸ்டம்னு சொல்ற அறிவுடைய ஞானமோ, எதுவனாலும் நீ பற்றிக்கொள்.
1: அதாவது செயல்திறன், அர்ப்பணிப்பு, அறிவு, இந்த மூணு தான்.
0: இந்த மூன்றுல நீ எதை பற்றி கொண்டாலும் நீ முழுமையான மனிதனா இருக்கலாம், முழுமையான வாழ்க்கை வாழலாம். ஆரோக்கியமும் அபரிமிதமும் உன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு, அது ஆசைப்பட்டா வராது, பயிற்சி செஞ்சு பெற்றுக்கோ. இதுதான் யோகம்.
1: அருமையா சொன்னீங்க சார். சர்வதேச யோக தினத்தில் நீங்கள் சிறப்பு விருந்தினர் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க. உங்களோட சிறப்பான நேர்முகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய நல்ல அறிவார்ந்த கருத்துக்கள், அதாவது யோகம்ங்கிறது எளிமையான விஷயமா இருந்தாலும் அதோடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம்.
0: அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஒரு பெரிய அவதாரம். அவர் இல்லைன்னா இந்த ஒரு பிரம்ம ஞானமோ யோகத்தினுடைய விளக்கம் கிடைச்சிருக்காது எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு.
1: உண்மைதான் சார், எளிமையான யோகக்கலையை எளிமையான மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் சொன்னா அது மிகை இல்லை. இன்றைய தேதியில் அவர் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் மகரிஷி இருந்தா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை நம்ம செலிப்ரேட் பண்ணோம், 12 வருஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ரியலி நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஆனால் மகான்களுக்கு எப்பொழுதுமே வந்து பிசிக்கல் உடல் தான் இல்லை, ஆனால் இன்விசிபிள்
1: பிரசன்ஸ்
0: இருந்துகிட்டே இருக்காது, சூக்கும உடலாக இருக்கிறாங்க. அவங்க எடுத்த அவதாரம் இறை நிலையே அவங்களை சிருஷ்டி செய்த மிக பெரும் மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர்களுடைய எண்ணங்கள் எப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு, அந்த எண்ணங்கள் வெற்றியடைய சக மனிதர்களை இயக்கிக் கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா.
1: உண்மைதான் சார். இந்திய நிகழ்ச்சியில வந்து கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டார். தேங்க்யூ சார், நன்றி, மிக்க நன்றி,
0: மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நேரம் 10:43:50 திரைப்பட பாடல்கள் கேட்பதற்கான நேரம் இது.

0: பாவம் மன்னிப்பு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். 10:49:10.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: தற்கொலை.

பாசமலர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா குழுமங்களோடு பாடி இதை கேட்டோம். திரைகானத்தை நிறைவு செய்ய

0: சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேகா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இன்றைக்கு ஒரு இனிமையான சிறுகதை தான் நம்ம கேட்க போறோம். என்ன சிறுகதை அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம், கலகலப்பு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறது, அதை மனசுலயே வச்சுக்காம திரும்பவும் போய் அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் குழந்தைங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைங்களை வச்சே மேக்சிமம் கதை எழுதக்கூடியவர் யாருன்னா கு அழகிரிசாமி. அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ற இந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ இந்த கதையில எப்படி ஆரம்பிக்குது முதலாவதாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் சில்க் சட்டை இருக்கே அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், உனக்கு இருக்கா, அப்ப ஏன் கிட்ட பத்தியா இந்த மாதிரி சட்டை இருக்கு அப்படின்னு. சின்ன வயசுல எல்லாருடைய குறும்புத்தனமான வார்த்தைகள் பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கும்னா, என்கிட்ட இது இருக்கு, உன்கிட்ட அது இருக்கா, என்கிட்ட புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கேன் பாத்தியா, உன்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு கலாய்ச்சிப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு வாக்குவாதமும் ஒரு சின்ன போட்டியுமாக அவங்களுடைய அந்த கலகலப்பான சில வார்த்தைகள் வந்து உருவாகுது. யாரெல்லாம் இந்த கதாபாத்திரங்கள்ல இருக்காங்க அப்படின்னா, செல்லையா, தம்பையா, மங்கம்மாள், தாயம்மா, ராமசாமி அப்படின்னு இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நீளுது. அதுல 3 கதாபாத்திரங்கள், செல்லையா, தம்பையா, மங்கம்மாள், இவங்க 3 பேரும் அண்ணன், தம்பி, தங்கச்சி. தங்கச்சியா வரக்கூடிய மங்கம்மாள் கேரக்டர் இதுல ரொம்பவே அழகா இருக்கும். அந்த குழந்தை குறும்புத்தனமா எப்ப பார்த்தாலும் துரு துரு துரு துருன்னு ஏதாவது கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும். கேட்கக்கூடிய கேள்வி இன்னொருத்தவங்களை நோகடிக்காம ஆனா ஒரு சிரிக்கிற வகையிலயும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குறும்புத்தனமான குட்டி பாப்பா தான் மங்கம்மா. சரி, செல்லையா, இவங்க தம்பையா, அப்புறம் மங்கம்மாள், இவங்க 3 பேர் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும் போதே கூடவே சேர்ந்து ராமசாமி கூட பேசிட்டே வருவாங்க. ராமசாமி யாருன்னா, அவங்க ஏரியால இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவங்க ஜமீன்தார்னு சொல்லலாம், ஜமீன்தாருடைய ஒரு பையன் தான் ராமசாமி. இவங்க 3 பேர் யாருன்னா, ஒரு ஏழ்மையான வீட்டுல இருக்கக்கூடிய வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு அழகான குழந்தைகள். இவங்க 3 பேரும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு வர்றது, விளையாண்டுட்டு போறது, இப்படியா தான் அந்த கதை ஆரம்பிக்கும். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, செல்லையாவும் ராமசாமியும் பேசிட்டே இருக்கும்போது, என்கிட்ட ஒரு புக்கு இருக்கு, இந்த புக்கை வச்சு இன்னைக்கு ஒரு போட்டி வைக்கலாமா அப்படின்னு ஒரு போட்டியை தொடங்குறாங்க. இவங்க 2 பேரும் 5ஆம் வகுப்புக்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ராமசாமி கையில மட்டும்தான் அந்த புக்கு இருக்கு. ஏன்னா அவன் தானே பணக்கார, அவங்கிட்ட நிறைய புக்கு இருக்கும், நிறைய விளையாட்டுகளும் இருக்கும். ஆனா நம்ம பைய செல்லையாக்கு வந்து அவங்கிட்ட அந்த தேச சரித்திர புக்கு கிடையாது. அப்போ அவங்கிட்ட இருக்கிற ஒரு புக் என்னன்னா சிவிக்ஸ் புக்கு, இதை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் நமக்கு என்ன மாதிரி போட்டி இருக்கும்னா, இது என்கிட்ட இருக்கு, உன்ட்ட இருக்கா காட்டு, என்கிட்ட இதை விட ஸ்பெஷலா இருக்கு, இங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை மாத்தி மாத்தி காட்டிப்போம்ல. இந்த மாதிரி இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டியே என்னன்னா, என்கிட்ட இத்தனை பக்கங்களில் இத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த புக்கில் வந்து இத்தனை புகைப்படங்கள், இத்தனை படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை புகைப்படம் இருக்குது, எத்தனை படம் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்கிறதும், இவன் இவனோட புக்கில் இருக்கக்கூடிய படங்களை காட்டுறதும் இப்படி தான் போட்டி ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1950 அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட கதை அப்படின்றதுனால அப்போ வந்து பெருசாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. குழந்தைங்களுக்கு அவங்களுடைய புத்தகங்களும் அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் தான் நிறைய விளையாட்டு பொருளாக இருக்கும். அந்த மாதிரியாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த குறும்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே

ராமசாமி தன்னோட புத்தகத்துல இருந்த மொத பக்கத்தை திருப்புவான், அதுல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் காட்டுவான். இதுக்கு பதிலா இன்னொரு படம் காட்டு அப்படின்னு செல்லையா பார்த்து கேட்கும் போது, செல்லையா தன்னோட புத்தகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு படத்தை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பக்கம் பக்கமா புரட்டிட்டே வருவாங்க. இதுதான் அவங்களோட விளையாட்டு. இதுல அவங்களுக்கு அதிகமான படம் யாருக்கு வந்திருக்குதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி, யாருக்கு படங்கள் குறைவா இருக்கோ அவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்துட்டா சும்மா விடுவாங்களா? நீ தோத்துட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்காக ஒரு பாட்டெல்லாம் உருவாக்கி அவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணி விளையாண்டுப்பாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கணக்கு வாத்தியார் உள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரோட போட்டி இதோட நிக்குது. சரி, கடைசியில சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வேப்ப மரத்தடியில போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு அப்ப முடிக்கல இந்த போட்டிய, திருப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. தம்பையாவும் மங்கம்மாளும் தங்களோட அண்ணன் தோத்து போனதை பார்த்து அவங்களுக்கு சொல்ல முடியாத வருத்தம். சே, நம்ம அண்ணன் இப்படி இந்த ராமசாமி கிட்ட தோத்து போயிட்டாரே, இவங்கள்கிட்ட நம்ம எப்படி இவ்வளவு படம் காட்டுறது அப்படிங்கும் போது, அதான் மங்கம்மா இருக்காளே அவ இருக்கிற புத்திசாலித்தனத்திலையும் மொத புத்திசாலி அவ தான், எல்லாரையும் வந்து தூக்கி சாப்பிட்டுருவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்திசாலி. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு அப்படியே புறப்பட்டு போகும்போது நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பட போட்டு இன்னொரு வேற ஒரு அவதாரமும் எடுக்குது. எங்க வீட்டில் பார்த்தோன்னா மாட்டு தொழுவு இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு ராமசாமி கேட்க, எங்க வீட்டில் மாடே இருக்கு அப்படின்னு மங்கம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, செல்லையெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. சரி, அப்போ எங்க வீட்டில் வந்து கோழி இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு மங்கம்மா கேட்கும் போது ராமசாமிக்கு பதிலே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் கோழி இல்லை. அப்போ என்ன பண்றது, ஐயோ இவனை எப்படி மடக்கிறது அப்படின்னு தெரியாம இன்னொரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறான். என்கிட்ட சில்க் சட்டை இருக்கு, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது தம்பையாவும் செல்லையாவும் பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்கு முக்காடி போறாங்க. ஆனா மங்கம்மா இருக்காளே சுட்டி பொண்ணு, அவன் என்ன பண்றானா திடீர்னு எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு ஓடி வந்து அவங்க அண்ணன் தோத்து போறது அவளுக்கு சுத்தமா பொறுக்க முடியல. அதனால முன்னாடி வந்து நின்று என்ன பண்றது அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு யோசிச்சவா ஒரு செகண்ட்ல சொன்னா, ஐயா இதெல்லாம் சில்க் சட்டையா, இது எதுக்கு, லேசா சருகு மாதிரி தான் இருக்கு, சீக்கிரம் கிழிஞ்சும் போயிரும். செல்லையா போட்டிருக்கிற சட்டை பாரு எவ்வளவு திக்கா கனமா இருக்கு, ரொம்ப நாளைக்கு கிளியாம இருக்கும், நாங்க தான் நல்ல சட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அது கிண்டல் பண்ணிட்டே சிரிச்சு பேசிட்டு போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கெக்கப்புக்கா கெக்கப்புக்கான்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல ராமசாமியும் தோத்து போயிட்டான். இவ மங்கம்மானோட பேச்சை கேட்டு எல்லா பிள்ளைங்களும் அவனை பரிகாசம் பண்றாங்க. நீ வந்து தோத்து போயிட்ட தோத்து போயிட்டேன்னு பின்னாடியே துரத்திட்டே ஓடுறாங்க. அவனும் அவன் வீட்டை பார்த்து ஓடி போயிட்டே இருக்கான். மேல தெருவுக்கு நுழையும் போது ராமசாமியோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவனோட எனிமீஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க தெருவை பார்த்து அப்படியே மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி தெரு தெருவா நகருது. ராமசாமி வீடு தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றதுனால அவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறியா, நீ தோத்து போயிட்ட தோத்து போயிட்டேன்னு பின்னாடியே இவங்க மூணு பேர் ஓடி வராங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைய போற நேரம் பார்த்து ராமசாமி தான் பணக்காரனாச்சே, அவன் வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் ஓடி வந்து மீசக்கார நல்ல மீசையெல்லாம் பெருசா வச்சுட்டு தலப்பாகெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாரு. அவரை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. அவர் வந்து, ஏய் என்ன பண்றீங்க, ஓடுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டவும் இந்த பசங்க எல்லாம் பயந்தடிச்சு வீட்டுக்கு போய் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. எதுக்கு இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்கன்னா, விடிஞ்சா தீபாவளி. மங்கம்மா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் பின்னாடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. கட்டி பிடிச்சிட்டு, அம்மா அம்மா ஐயா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது தம்பையாவும் கூடயே சேர்ந்து கேட்கிறான், அம்மா வரலையா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மாவும் அப்படியே நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பொய்யா சொல்றாங்க, இல்லையே வரலையே அப்படின்னு சொல்லவும் மங்கம்மா கண்டுபிடிச்சிட்டா. விறுவிறுன்னு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு வலது கையை அப்படியே புத்தக கட்ட கையில வச்சிருந்ததை தூக்கி இடது கையில வச்சுட்டு இடது கையை பிடிச்சி அவங்க அம்மாவோட ஆள்காட்டி விரலை பிடிச்சி இழு இழு நிழுத்து, நீங்க பொய் தானே சொல்றீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க

0: சிரிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா ஐயா வந்துட்டாரு அங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அது ஜாதிக்காய் பெட்டி அப்படின்னு அதுல சுட்டி காட்டியிருப்பாங்க. அந்த ஜாதிக்காய் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளக்க வந்து ஜவுளி பொட்டணம் இருக்கு. தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட்ஸ், ட்ரெஸ், பலகாரங்கள், வெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. அது ஏழ்மையான வீடுன்றதுனால புது துணி மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. அந்த ஜவுளி பொட்டணத்தை பிரிக்கும் போது மூணு பேருக்கும் அவ்வளோ ஒரு அடிதடி சண்டை. பிரித்து பார்த்தேன்னா அதில் ஒரு துண்டு இருக்குது, அந்த துண்டை தவிர மித்த இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுகளையுமே ஆளாளுக்கு இது ஓன் ட்ரெஸ், இது ஏன் ட்ரெஸ், இந்த கலர் எனக்குன்னு சொல்லிட்டு பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்க. அந்த துண்டு மட்டும் அம்போன்னு யாருக்குடா அந்த துண்டு அப்படின்ற மாதிரி அது மட்டும் தனியாக இருக்குது. அந்த துண்டை பார்த்து யாருக்குமா இந்த துண்டு அப்படின்னு கேட்கும் போது வேற யாருக்கு, ஐயாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாயம்மா. யார், மங்கம்மாவோட அம்மா தான் தாயம்மா. அவங்க சொல்லும் போது அப்படின்னா உனக்கு அப்படின்னு மற்ற குழந்தைங்கெல்லாம் அமைதியாக இருக்கு, ஆனால் மங்கம்மா மட்டும் இருக்கிறதுலே குட்டி போடுனாலும் நல்ல விவரம், சுட்டித்தனத்தோட சேர்ந்து நல்ல பாசக்கார பொண்ணும் கூட, அதனால உனக்கு எங்கம்மா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா தாயம்மா சிரிச்சுட்டு, எனக்கு தான் ரெண்டு சேலை இருக்கே, இன்னும் எனக்கு இதுக்கு புது ட்ரெஸ், நம்ம என்ன புது துணி எடுக்கிறதுக்கு பணக்காரங்களா என்ன, ஐயா தான் பாவம் புது துண்டு இல்லாமல் பழைய வேஷ்டியவே தோல் மலை போட்டுட்டு எவ்வளோ நாள் தான் போவார், அதுவும் அது வேற அழுக்காயிடுச்சுன்னா அதை வேற துவைக்க போட்டு அது காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து போடுறாரு, அவருக்கு ஒரு துண்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல, பழைய வேட்டியை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க தாயம்மா.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதையை நாங்க சொல்றோம், அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. அறிவதனை கருவினிலே இணை

பழனிசாமியோட ராஜா வந்திருக்கிறார் திரே அந்த சிறுகதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ ஐயாவுக்கு மட்டும் எதுக்கு புது துண்டு அப்படின்னு மங்கம்மா வந்து கேட்கும் போது தாயம்மா சொல்றா, வாயாடி வாயாடி, ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்லை, இந்த துண்டாவது இருக்கட்டுமே, நாளைக்கு பழைய வேட்டியை கட்டிட்டா மனுஷன் வந்து தீபாவளி கொண்டாடுவாரு அப்படின்னு அவங்களோட அப்பாக்காக சப்போர்ட் பண்றாங்க. தான் கிட்ட வந்து புது துணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, குழந்தைங்களும் சரி அவங்களுடைய கணவரும் சரி புது துணி உடுத்திக்கணும், தீபாவளியை நல்லா கொண்டாடணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தாராள மனப்பான்மை. இதுல மட்டும் இல்ல, இன்னும் இந்த கதை ஃபுல்லா மங்கம்மாளுடைய அம்மாவான தாயம்மாள் அவங்களுடைய சில கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா இந்த சிறுகதையில சூப்பரா கொண்டு வந்திருப்பாரு. குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்களுடைய அப்பா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாரு, ஒரு திடீர் மரணம் ஆயிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் பெரிய வண்டி வாகனங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணலன்றதுனால நடந்தே நடைப்பயணமா போயிட்டு மறுநாள் தான் வருவாரு, அதுவும் மதியானம் தான் வருவாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம காத்திருக்காம தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தாயம்மா சொல்லும் போது சரி அப்படின்னு எல்லாரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ராப்பாடும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடக்குழியில அகல் விளக்க தூண்டிட்டே அவங்க வந்து படிக்கிறதுக்காக உட்கார்றாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாயம்மா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச தட்டெல்லாம் கொல்லப்புறத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க கழுவுறதுக்காக போறாங்க. அங்க ஒரு முருங்கை மரம் இருக்கு, முருங்கை மரம் பக்கத்துல ஒரு கருப்பா ஒரு உருவம் அந்த நிழலை பார்க்கும் போது அவங்களுக்கு திக்குன்னு ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் ஒரு நாயா இருக்கும் இல்ல யாராவது நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திட்டு உள்ள யாருக்கிட்டையும் காமிச்சுக்காம குழந்தைங்க கிட்ட காமிச்சுக்காம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இருட்டானதுனால இந்த பசங்களும் கொல்லப்புறத்துக்கு போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. தம்பையா வந்து அண்ணனை பார்த்து, அண்ணா என் கூட வர்றியா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கூப்பிடும் போது சரி வாடா அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க. கொல்லப்புறத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம். இந்த பசங்க கண்ணுக்கும் அந்த முருங்கை மரத்து அடியில ஒரு பெரிய கருப்பு உருவம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. என்னடா இது ஒரு உருவம் தெரியுதே, நமக்கு தான் நம்ம அண்ணன் இருக்கானே அப்படின்னு தம்பியும், தம்பி தான் நமக்கு அண்ணன் இருக்கானே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயப்படாம பக்கத்துல போய் பார்ப்போமே அப்படின்னு நகர்ந்து போகும்போது தான் தெரியுது

அங்க ஒரு சின்ன பையன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கீழே காலை வச்சோன்னா குளிரும் அப்படின்றதுனால செருப்பு கூட அவன் காலில் இல்லை. குளிருன்றதுனால ஒரு மாதிரி காலை வந்து கீழேயும் வைக்காத மாதிரியும் வச்சுட்டு உட்காராத மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அவன் மேலே வந்து எந்த துணியும் இல்லை, கீழே மட்டும் ஒரு அரைக்கால் சட்டை மட்டும் போட்டிருக்கான். அவ்வளோ குளிரில் இருக்கும் போது திடீர்னு மழையும் வர ஆரம்பிக்குது. எதுக்கு இந்த பசங்க பயப்படலை அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் ராமசாமியோட வீட்டில் தீபாவளியில் ஸோ நிறைய பட்டாசுகள் வெடிக்கிறாங்க. அங்கே யாரோ வந்து ஒரு பெரிய லைட்டெல்லாம் கொண்டு போகும்போது அந்த வெளிச்சத்தில் இந்த நிழலுடைய உருவம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பையன் இருக்கான் அப்படின்றது தெரியவும் இந்த ராமசாமி வீட்டுக்கு போற அந்த வெளிச்சத்துல இவனை பார்த்துட்டு பக்கத்துல போறாங்க. எதுக்குடா எங்க வீட்டு பக்கத்துல உட்காந்துருக்க, போடா அப்படின்னு இவங்க மூணு பேர் விரட்டுறாங்க. மங்கம்மாளும் சேர்ந்து அவளோட சாக்குக்கு அவளும் எதுக்குடா இங்க இருக்க, நீயும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செல்லமா மிரட்டுறா. மிரட்டிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
2: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதில் உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசருங்கிற தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னென்னா குறைந்த நேரத்தில் பண்ணுறது அதோட வேலை. இப்போ குளிர்பதன கிடங்களை வச்சிங்கன்னா
4: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
5: கேட்டு பயன் பெறுங்கள்.
1: படித்ததல் படித்தது கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. சிறுகதை இன்னைக்கு ராஜா வந்திருக்கிறார். இந்த கதை அழகிரி சாமி எழுதின இந்த கதையில என்ன மாதிரி கதை நகர்வு போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல ஒரு சிறுவன் தெரிஞ்சான்ல, அவன் பக்கத்துல போய் தாயம்மா பாக்குறாங்க. இந்த பசங்களை தேடி வரும்போது என்னன்னு போய் பார்த்தா அவன் மேல எல்லாம் ஒரே சிறங்கு, தலையில பொடுகு வெடிச்சு பாம்பு சட்டை மாதிரி அவனுடைய தோல் வந்து பயர்ந்திருக்கிற மாதிரி தெரியுது அந்த வெளிச்சத்திலையும். சரின்னு சொல்லிட்டு எதுக்குடா இந்த மலையில நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி எங்க அத்தை வீட்டுக்கு நான் போறேன், அம்மா இப்பதான் இறந்தாங்க, அப்பா முன்னாடியே நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே இறந்துட்டாரு அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்ப பாவமா சொல்றத பார்த்து அவளுக்கு மனசே தாங்கலச்சு. யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மலையில நனைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுது, சரி வா வீட்டுக்குள்ள போலாம், மலையில நனையாதீங்க அப்படின்னு குழந்தைங்களையும் சேர்த்து அவளுடைய சேலையில எல்லாரையும் சேர்த்து அணைச்ச மாதிரி அப்படியே மங்கம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க, எதுக்குமா இவன் அழுறான், இவனை பிடிக்கவே இல்லை, போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, பாவன்டா அவன் வீட்டுல இருக்கட்டும், மழையா இருக்குல்ல, காலையில எந்திரிச்சு அவன் போவான், நீ இன்னைக்கு இருப்பா இங்க, இன்னைக்கு நைட் இங்க தூங்கு, காலையில எழுந்திரிச்சு உன் அத்தையை தேடிப்போ அப்படின்னு வந்து அவ தாயம்மாள் வந்து அவனுக்கு அரவணைப்பு கொடுக்கறா. அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஊரான விளாத்தி குளத்திலிருந்து கழுகுமலை வரைக்கும் 4 நாள் அவன் நடந்தே வந்திருக்கான். அங்கே எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு தேடி பார்த்து, இப்போ ராமசாமி வீட்டுக்கு வெளியில இருந்த இலையில இருக்கிற மிச்ச சாப்பாடை வந்து அவன் சாப்பிட்டுட்டு அங்கே ஒதுங்கியிருக்கிறான் அப்படின்றத வந்து அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதை கேட்டு அவன் தாயம்மாளுக்கு மனசே தாங்கல. விடிச்சத்தம் எங்கேயோ கேட்டுட்டே இருக்கு, குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எனக்கு மத்தாப்பு வேணும் அப்படின்னு மங்கம்மா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கா. உனக்கு வயிறு நிறையணுமா மத்தாப்பு வேணுமா அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு கொடுத்ததும் தாயம்மா சவுண்டு கொடுத்தது, எனக்கு காலையில தான் நீங்க சாப்பாடு தருவீங்க, எனக்கு இப்ப நைட்டு மத்தாப்பு வேணும் அப்படின்னு சினிங்கிக்கிட்டே இருக்கிறா. அந்த பையன் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு, நீ உனக்கு சாப்பாடு வேணும்னு கூட அவன் கேட்கல, நீ மத்தாப்பு வேணும்னு கேட்கிற, நம்ம

ஒரு ஒரு வேளை மத்தாப்பு நம்ம போடுறதுனால நம்ம வயிற்று பசி ஆறுமா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு உனக்கு நான் விதவிதமாக தோசை சுட்டு கொடுக்குறேன், உனக்கு பலகாரம் பண்ணி கொடுக்குறேன், நீ புது துணி போடு, சூப்பராக நம்ம பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு வந்து தாயம்மாள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமசாமி வீட்டில் தூங்கவே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் ஜமீன்தாரோட மகன் அப்படின்றதுனால அவங்க அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. தல தீபாவளிக்கு அவங்க வீட்டு மருமகன் வந்திருக்காரு. அவர் யாருன்னா அவரும் ராஜா. எதுக்குன்னா அவங்க ஜமீன்தாரோடைய பையனை அப்பெல்லாம் ராஜா ராஜான்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஜமீன்தாரோட பையன் வீட்டுக்கு வந்ததுனால அந்த ஊரே அந்த ஏரியாவே ஜகஜோதியாக இருக்குது. ராஜா வந்திருக்கிறாரு, ராஜா வந்திருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜமீன்தாரும் எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு, அவரை சிறப்பாக கவனிக்கணும், செம்மையாக கவனிக்கணும், தல தீபாவளி வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போகிறது எல்லாமே இந்த குழந்தைங்க காதில் விழுது. கோழி கூவுனதுமே தாயம்மா கண்ணு விழிக்கிறா. காலையில் விடிஞ்சதும் குழந்தைங்களை ஒவ்வொருத்தரையா எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறா. யாருமே வரமாட்டாங்க. இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி சீயக்கால்லாம் போட்டு குளிப்பாட்டி விடுறா. இந்த பையன் மட்டும் ஒதுங்கியே இருக்கான், அவனை குளிப்பாட்டவே முடியல. நீ வாடா, அவனையும் குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் குளிக்க மாட்டேன், இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது, இல்லை இல்லை உனக்கு நான் வந்து சீயக்காலம் போட மாட்டேன், இவங்கள மாதிரிலாம் நான் கஷ்டப்படுத்தி குளிப்பாட்ட மாட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் பிள்ளைங்களுக்கு எப்படி எண்ணெய் வச்சு அழகாக குளிப்பாட்டினாலோ சீயக்காய் தேய்ச்சி, அதே மாதிரி அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, துர்வாடை இருக்குன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் தான் குழந்தை மாதிரியே எண்ணெய் வச்சு அழகாக சீயக்காய் தூள்லாம் தேய்ச்சி குழந்தைங்களை குளிப்பாட்டி புது துணிகளை போட சொல்கிறான். ஆனால் பாவம் போல் இந்த பையன் மட்டும் ஒதுங்கி நிற்கிறான். அவங்க மூணு பேருக்கு தான் ட்ரெஸ் இருக்குது, தாயம்மாவுக்கு கூட ட்ரெஸ்ஸு கிடையாது. இருந்தாலும் இந்த பையனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது மங்கம்மா வந்து, அம்மா அந்த புது துண்டு இருக்குல்ல அதை எடுத்து அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது, மங்கம்மா சொன்னதை கேட்டதும் தாயம்மா அந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்து பொழு பொழு பொழு பொழுன்னு கண்ணீராக வடியுது. ஏமா நீ அழுற, ஏமா நான் தப்பாக சொல்லிட்டேனா, சரிம்மா கொடுக்க வேணாம் கொடுக்க வேண்டாம், நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு குழந்தைங்கள்லாம் சமாதானப்படுத்துறதை பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை நான் மனசில் நினச்சேன், நம்ம புது துணி நம்மக்கிட்ட கூட இல்லையே, இவ்வளோ கஷ்டமான ஒரு காலத்தில் இப்படி ஒரு ஏழ்மனையில நம்ம இருக்கும் போது இன்னொரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு நம்ம ஒரு புது துணியும் கொடுக்க முடியல, நம்மக்கிட்ட இருக்க துணியை கூட நம்மளால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குமே நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னோட பிள்ளைக அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் வந்து அந்த புது துண்டை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதை நினச்சிதான் நான் அழுதேன் அப்படின்ற மாதிரி தாயம்மா வந்து சொல்கிறான். இப்படி வந்து அந்த நாள் நகருது. தீபாவளிக்கு உண்டான களை கட்டுது. அவங்க அம்மா அழகாக வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து தட்டு முன்னாடி வச்சுட்டு, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க, எல்லாரும் மத்தாப்பு போடுறத போய் அப்புறமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மங்கம்மாவுக்கு பொறுக்க முடியல. சரி வெளியே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே, தீபாவளி யாரெல்லாம் எப்படி ஜகஜோதியாக கொண்டாடுறாங்க, அது நம்ம ராமசாமி பையன் இருக்கானே அவனை போய் கிண்டல் பண்ணாமல் எனக்கு தீபாவளியே நல்லா இருக்காது அப்படின்னு ராமசாமியை தேடி அவ கிளம்ப போறா. சோ ராமசாமியும் அதே நேரத்துல மத்தாப்பு போட்டுட்டு அவனும் வீட்டை விட்டு ரெடியா வெளியே வரான். வெளியே வந்தப்புறம் என்ன நடந்துச்சு தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038

படித்ததில் பிடித்தது கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. சிறுகதையான கு அழகிரிசாமி அவர்கள் எழுதின ராஜா வந்திருக்கிறார் இந்த சிறுகதை தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். மங்கம்மா வீதிக்கு ஓடி போனதும் ராமசாமி நீல கலர்ல ஒரு கால் சட்டையும் ஒரு புதிய வேஷ்டியும் கட்டின மாதிரியான ஒரு அழகான ட்ரெஸ்ல இருக்கான். மங்கம்மாவை பார்த்ததும் அவ பக்கத்துல ஓடி வந்து மங்கம்மாலும் அவன் பக்கத்துல ஓடி போறா. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தீபாவளி, நல்ல பட்டாசெல்லாம் வெடிச்சியா அப்படின்னு உடனே ஆமா ஆமா நான் வெடிச்சேன் அப்படின்னு மங்கம்மாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றா. அவனை பார்த்து நீ வெடிச்சேன்னா ஆமா எங்க வீட்டுக்கெல்லாம் ராஜா வந்திருக்கிறார்ல, அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா சூப்பரா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். ராமசாமியோடைய அக்காவுக்கு அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருந்தது அப்படின்றதுனால அவருடைய மருமகர், அவங்க வீட்டுக்கு வந்திருக்க அந்த மருமகன் ராஜா, அவரை வந்து ராஜா ராஜான்னு ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து சொல்றதுனால இவனுமே வந்து அவங்கள மரியாதை நிமித்தமா ராஜான்னு தான் சொல்லுவான். எங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரே அப்படின்னு அவன் சொல்லும் போது இவன் வந்து அந்த போட்டியை நினைச்சு பார்க்கா, எங்க வீட்டுல அது இருக்கு உங்க வீட்டுல இருக்கா, என் வீட்டுல இது இருக்கு உங்க வீட்டுல அது இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டது. அவன் அந்த போட்டியில வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது மங்கம்மா மனசுல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ராமசாமி நம்மளை போட்டிக்கு தான் இழுக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கா. ஆனா ராமசாமி அப்படி சொல்லல, அவன் ஒரு சந்தோஷத்துல இன்னைக்கு தீபாவளி அதுமா நம்ம வீட்டுல செம்ம ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கமே, அது ராஜா வேற வந்திருக்கிறாரு அப்படின்னு இன்னும் டபுள் சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்களும் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நிறைய மத்தாப்பு ஸ்வீட்டு பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜகஜோதியா இருக்கு, ஜகஜோதியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுல மத்தாப்பு போடுறதுக்கு வெடி வெடிக்கிறதுக்கு கூட அங்க பணம் கிடையாது, ஆனா சந்தோஷம் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்குது.

அவளுக்கு அவங்கிட்ட தன்னைய வந்து எப்படியாவது பெருமைப்படுத்தி பேசணும், அவனை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்றது வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ராமசாமிய பார்த்து அடுத்த செகண்ட் சொல்றா, அப்படியே வந்து கையெல்லாம் அப்படியே அழகா காமிச்சுக்கிட்டு, என்ன என்ன நீ சொல்ற, உங்க வீட்டுக்கு மட்டும்தான் ராஜா வந்திருக்கிறாரா, எங்க வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் ஷாக் ஆகிறான். என்ன ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு அவன, ஆமா வேணா என் வீட்டுக்கு வந்து வேணா பாரு, இவ ராஜா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அப்படின்னு சொல்றான். அந்த பையன் பேர் என்னதுன்னா ராஜா அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் பேசிட்டு இருக்கும் போது சொல்லியிருப்பான். ஒரு சின்ன பையன் வந்து வந்திருக்கிறான் இல்லையா, நான் ஊர் விட்டு ஊர் போறேன், அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பையன் பேரும் ராஜா. ஸோ இந்த கதையில இருந்து இப்படிதான் முடிக்கிறாரு, என் வீட்டுக்கும் ராஜா வந்திருக்கிறாரு, வேணா நீ தான் வந்து பாறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பெருமைப்படுத்திட்டு போறா. அவளும் வந்து அந்த இடத்துல கூட விட்டு கொடுக்கல, எப்பவுமே நம்ம தோக்க கூடாது அப்படின்றது அவ மனசுல இருந்திருக்குது. ஆனா இந்த ராஜா கதையில எப்படி வருது அப்படின்னா, நம்ம ராஜா அப்படின்னா ஒரு மன்னர், ஒரு பெரிய ஆளு, பெரிய அதிகார தோரணையில இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல ராஜாங்கிறது செல்வத்துல கிடையாது, அன்பு கிடைக்கிற இடம் தான் ராஜ்யம். அந்த இடத்துக்கு ஒரு சொந்தக்காரர் தான் ராஜா. அந்த பையன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் உடம்பு ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு, சிரங்கா இருந்துச்சு, அவனுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது, போறதுக்கு போக்கு கூட கிடையாது. இப்ப அத்தை வீட்டுக்கு போனாலோ அத்தை உடனே அவளை ஆதரிப்பாளான்னு அவனுக்கு தெரியாது, அத்தைக்கு முதல்ல இவனை தெரியுமானே இவனுக்கு தெரியாது. நாலு நாட்களா பயணம் செஞ்சு போன அந்த சிறுவன், அந்த சின்ன பையனுடைய வறுமையும் சரி, இந்த வீட்டு இந்த ஏழ்மை வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையும் சரி, அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிச்சு தன்னை தானே ஒரு அன்பின் நிமித்தமா பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக அழகிரிசாமி அவருடைய அற்புதமான ஒரு கற்பனை நயத்துல அமைந்த இந்த படைப்பு வந்து தீபாவளியை ஒட்டி வந்ததுனால, அந்த தீபாவளி சார்ந்த சில சூழல்களோ, தீபாவளி அன்னைக்கு எப்படி பலகாரங்கள் செய்யறது, மத்தாப்பு வெடிக்கிறது, புது துணி போடுறது, அந்த நேரத்துல நடக்கக்கூடிய சில ஆவல்கள், சில உரையாடல்கள், சில சண்டைகள், சில போட்டிகள், சில கலகலப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை உட்படுத்தி இந்த சிறுகதை அமையப்பட்டிருக்கும். ஸோ இந்த சிறுகதை இன்னைக்கு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக இனிமையான பாடல் அன்னியன் திரைப்படத்துல.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேரம் 11:55, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: வணக்கம் நண்பர்களே, நான் சரண் பேசுறேன்.

காலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு வந்து நம்முடைய வாழ்நிலையில் கடைசி நேரத்தில் மட்டும்தான் அந்த தனிமையோ வயதான ஒரு சூழலோ நம்மளுக்கு வென் யூ பிகம் மோர் ஓல்டு தென் யூ பிகம் மோர் ஹியூமன் அப்படின்னு ஒருத்தர் இப்போ கூட ஒரு கலைஞர் சொல்லியிருந்தார். நம்ம ரொம்ப பல வயதாகும் போது தான் நம்ம ஹியூமனிட்டி நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படுது, அன்பு எல்லாமே. அது வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமான ஒரு தற்பெருமை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இளம் பிளட்டு, ரொம்ப நல்லா பயங்கரமா இது பண்றாங்கன்னு, அது மாதிரி யாரையும் மதிக்காம இருக்கிறது, நம்ம ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது, மற்றவர்களுடைய விஷயங்களை ரொம்ப அற்புதமா பாக்குறது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் பொழுதோ இல்ல நமக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும் பொழுதோ அப்ப நம்ம நினைச்சு பாக்குறோம். நம்மளோட குறைவா இருக்கக்கூடியவங்கள ஒரு பினான்சியலாகவோ இல்ல நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்லயோ அந்த மாதிரி ரொம்ப தாழ்வா நினைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு அப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு சூழல், நம்ம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகணும், அந்த இடத்துல நமக்கு ஒரு ரத்தம் கொடுக்குறாருன்னா அதை எப்பவுமே யோசிக்கிறது இல்லை, அவர் எந்த மதம் எந்த ஜாதி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் நம்மளோட உயிர் காப்பாற்ற

0: Modi said that today, India is strengthening its entire maritime ecosystem and initiatives like Sagarmala are part of this broader vision.
1: भारत आज अपने पूरे मैरिटाइम इकोसिस्टम को सशक्त बना रहा है इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है नई क्षमता तैयार कर रहा है नई कनेक्टिविटी बना रहा है नदी जलमार्गों का विस्तार कर रहा है मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है
0: Mr. Modi further said that there was a time when India was recognized as one of the world's largest defense importers, but today India's defense production has grown rapidly and our defense exports are also growing at an unprecedented pace.
1: 2014 tak desh ka kul defense production 40,000 crore rupees ke aas paas tha aaj yeh badhkar lagbhag 1,80,000 crore rupees tak pahunch gaya hai और साथियों एक तरफ देश में रक्षा उत्पादन तेजी से बढ़ा है दूसरी तरफ हमारा डिफेंस एक्सपोर्ट अभूतपूर्व गति से बढ़ रहा है
0: Defense Minister Rajnath Singh also said that the tri-commissioning of the three indigenously built Indian Navy platforms is a defining moment in India's maritime capability development. The 12th International Yoga Day is being celebrated across India and around the world today with the theme Yoga for Healthy Aging. This theme highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. Prime Minister Narendra Modi led the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road. Participating in the Common Yoga Protocol session, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Mr. Modi said, yoga is not just physical exercise and is not restricted to any age group, but it is an expression of human spirit. President Draupadi Murmu also performed yoga at Garrison Ground in Jabalpur, Madhya Pradesh today. A large number of public representatives, officials and citizens were present at the event. Addressing the event, the president said, yoga is a celebration of India's great tradition. She said yoga has shown humanity the path to a healthy, balanced and meaningful life. The National Testing Agency, NTA, has issued guidelines for the students appearing for the NEET UG re-examination today. Over 22.79 lakh candidates will sit for the exam in 551 cities in India and 14 cities abroad. The NTA said that entry to the examination centres will close at 1:30 in the afternoon. It has asked the students to carry their admit cards and valid photo ID. The admit cards for the exam can be downloaded from the website neet.nta.nic.in. The admit card for the 3rd of May exam shall not be valid for entry today. Meanwhile, Union Education Minister Dharmendra Pradhan has urged the students to take the exam without fear and wish them the very best. Talking to media in New Delhi, the Education Minister assured that all necessary arrangements have been made for the smooth conduct of the exam. Union Home Minister Amit Shah paid tribute to Rashtriya Swayamsevak Sangh RSS founder Dr. Keshav Baliram Hedgewar on his death anniversary today. In a social media post, Mr. Shah remembered Dr. Hedgewar for establishing the Sangh and spreading the ethos of nation first and cultural nationalism among the people. In cricket, India A were 221 for 3 in 28 overs against host Sri Lanka A in the final match of the Tri-Nation A Series 2026 in Dambulla when reports last came in. And that is the end of this news bulletin.
2: இலங்கை தமிழர் அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் இருக்கு இல்லையா அவங்களோட ரத்தத்தில் அதாவது மலேசியாவை சேர்ந்த இலங்கை தமிழரா வந்து நிஷான் வேலுப்பிள்ளி அவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக இப்போ இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் விளையாடுறாரு
3: ஓ அப்போ வந்து இந்த ஃபீஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில் ரெண்டு தமிழர்கள் விளையாடிட்டு இருக்காங்க
2: ஆமாம்
3: அப்ப தமிழர்கள் எல்லா இடத்துலயும் நம்ம போய் முதிரிய பதிக்கிறோம். அதனால நம்ம வந்து கோவாக்கெல்லாம் போகவே
2: வேண்டாம்.
3: இங்க பக்கத்துல பானை கடை இருக்குல்ல,
2: அதுக்கு என்ன போ,
3: அங்க போய் ஒரு சின்னதா ஒரு பானை வாங்கிட்டு வழியிலேயே வந்து சாணமும் கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு ஒரு ஹாட் பேக்க செஞ்சு பாக்க போறோம்.
2: என்ன எதுக்கு இதுல கூட்டு சேர்ந்துக்கிறேன், ஐயோ இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நான் கதை மட்டும்தான் சொல்லுவேன், என்னாலலாம் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் முடியாது. நல்ல வேலையை நீயே செய்யு, உன் பிளாஸ்க் வேண்டாம்னு

0: உடைக்க ரெடியா இருந்த அதுதானே?
1: ஆமா
0: அந்த பிளாஸ் தானே இது, உனக்கு வேண்டாமே?
1: வேண்டவே வேண்டாம்.
0: அப்ப குடு, நான் எடுத்துட்டு போறேன்.
1: ஐயோ, இப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களே. அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
4: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த படத்துல 5 பாட்டு. இது வந்து 1986 வந்த படம். பொங்கல் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். படம் ஓகேவா ஓடின படம். அந்த ப்ரொடியூசர் பேரு கல்யாணராமன். படத்தோட டைரக்டர் பேரு சிவி ராஜேந்திரன். படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு கே ரவி. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம கிட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அவங்களும் நல்ல பாட்டெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படம் பேரு ராஜா நீ வாழ்க. இந்த பாடல்களோட இசையமைப்பாளர் கே ரவி. கே ரவின்னா நமக்கு தெரியாது, ஆனா அந்த கே ரவி யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி தான். வெரி டேலண்டட் பர்சன், ஒரு கவிஞர், இசையமைப்பாளர், வழக்கறிஞர், இப்படி பல முகம் கொண்டவர். மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட டி ராஜேந்தர் மாதிரி. நம்ம சினிமால இவ்வளவு டேலண்டட் பீப்புள் இருந்திருக்காங்க, ஏன் அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இவரே எழுதக்கூடியவர்கிறதுனால இவரே இந்த பாடலை எழுதி SPB சார் பாடி தனி பாடலாம் வெளியிட்டு இருக்காரு. அதாவது இசை கவி ரமணன் சொல்வோம் இல்லையா, இப்ப அவர் ரொம்ப பாப்புலர். பாரதியாருடைய கவிதைகளை வந்து அரங்கேற்றம் பண்றதா இருக்கேன், அவரை பத்தி பேசுறதுலயா இருக்கட்டும், கண்ணதாசனை பத்தி பேசுறதுலயா இருக்கட்டும், அவ்வளவு இப்ப பிரபலமா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரும் இவரும் சேர்ந்துதான் இந்த படத்துக்கு லிரிக்ஸே எழுதியிருக்காங்க. அடாடா அப்படின்னு நமக்கு தோணும். இவரை வந்து வானவில் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. வானவில் பண்பாட்டு மையம், கல்ச்சுரல் சென்டர் அதை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் எழுதாத சப்ஜெக்ட் இல்ல, கவிதைகளா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், அப்பவே மாணவ பருவத்திலே நிறைய எழுதியிருக்காரு. ஆனா என்னவோ திரைத்துறைக்கு அவர் வராம அப்புறம் அவர் வழக்கறிஞர் தொழில பார்க்க போயிட்டாரு. அவர் செய்த சாதனைகள்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த படத்துல வந்து பிரபு அம்பிகா நடிச்சிருக்காங்க. சரி, இதுல இப்ப வான் வெளியில் ஒரு பாட்டு, SPB சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா, பியூட்டிஃபுல் மெலடி, அதான் இப்ப கேட்க போறோம். 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல இருந்து கே ரவி இசையமைப்பில் வந்த பாடல் இது.

அதான் வீணை மீட்டுற மாதிரியே ஜானகி அம்மா பாடியிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தமிழ்ல என்ன அதே தானே தமிழ்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாரும் செம்மையா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒத்தர் ரெண்டு பேர் தான் ரொம்ப லேட்டா சொன்னீங்க, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டா. ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஃபுல்லா டைம் இருக்கு, சண்டே டைம் இருக்கு, நீங்க மண்டே நைட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா அநியாயம் இன்னைக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, நேத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த தடவை நான் பேர் படிச்சிடறேன், ஆனா நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கரெக்டா சொல்லிடணும். சரி, இது தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், என்ன விடை? இதுதான் விடை. ஒன்னா ரெண்டா தாமரைப்பூ, ஆ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா. மலையாள படம் வந்து ஆலோலம், அந்த படத்துல வந்தது தான் வீணை வீணை அந்த சாங். தமிழ்ல வந்து தழுவாத கைகள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், மலையாளம் வந்தது வந்து 1982, அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் 1986. ஆனா அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சுனால இது பெருசா ஹிட் ஆல. ஆனா நம்ம மனசுல இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டுல இது டூயட், எக்ஸலன்ட் சாங். சரி ஓகே, இதுதான் விடை. ஆனா அந்த விடைய டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாட்டு போட்டு அடுத்த செகண்ட் 12:24 செல்வபுரம் சையத் ரசூல் பண்ணிட்டாரு, ஃபாலோட் பை RS புரம் ஹரிஹரன், டெய்லர் முருகன், நவநீதன் சென்னிமலை, பாபு மாதா அவங்க எல்லாம் 12:26 அனுப்பிட்டாங்க. அடா அடாடா சூப்பர், செல்வபுரம் சையத் ரசூல் தான் ஃபர்ஸ்ட் அனுப்புனார். அவருக்கு இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். உங்களுக்கும் உண்டு, இருங்க இருங்க வரிசையா படிக்கிறேன். குமார் சங்கமேஸ்வரன், நட்ராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர், அப்புறம் வந்து டாடா பேட்லேருந்து வி விஸ்வநாதன், அப்புறம் கோணமலை ஆனந்தன், ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, சரவணன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், அப்புறம் பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்லேருந்து, ராஜாமணி இந்திரபிரியா கல்யா, அலாங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, தென் பொன்முடி நாகமணி, சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்,

இருந்து, அப்புறம் மணவை சந்திரசேகர், ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அப்புறம் கனியாம்பூண்டி கனகரத்னம், ஆழியார் சுப்பிரமணியம், சிறுமுகை சோமு கலைவாணி, காலேஜ் பிரணயா குகன், போன வாரம் ஜிஎன் மில்ஸ் சேவியர் பால் கரெக்டா அனுப்புனீங்க, நான் சொன்னேன் திருஷ்டி பட்டுருச்சு போல இருக்கு. போன வாரம் டக்கு டக்குன்னு ரெண்டு பாட்டுக்கு அனுப்பி நல்ல பலத்த கைத்தட்டெல்லாம் வாங்கினீங்களே, இந்த தடவை என்ன பண்ணிட்டீங்க? ராதா ராதா மீண்டும் கோகிலாலே அந்த பாட்டான்னு கேட்டிருக்கீங்களே, இதே விடைய இன்னொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் ஓன் அனௌன்சர் சாரதா ராமநாதன், அவங்க கூட மீண்டும் கோகிலா ராதா ராதாவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கவிதா இளங்கோவன், இவங்களும் வீணைக்கு வீணைன்னு அனுப்பிட்டு அப்புறம் சரியா அனுப்பிட்டாங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து கரெக்டான விடை அனுப்பியிருக்காங்க. கருவஞ்சிறை ரேவதி பாலகிருஷ்ணன், அவினாசி பிரபு தேவி ஸ்ரீசாய், அப்புறம் சத்தியமங்கலம் கேன்பாளையம் பேச்சு முத்து, திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, தனபால் சசிகலா, கோகுல் நகர் சாமி கவுண்டன் பாளையம், வடவள்ளி கிரிஜா, ஹரிஹரன் பெங்களூரு, அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல் சாங் போட்டிருக்காரு, ஊஞ்சலாடு முறவுகள்ல வீணை எனது குழந்தை அந்த பாட்டை போட்டிருக்காரு. ஓகே, அந்த படமுமே மலையாள படம் தான் ஒரிஜினல். அப்புறம் வி இளங்கோ, சாந்தி இளங்கோ அண்ட் குடும்பத்தினர், அப்புறம் கோவை தெலுங்கு பாளையம் பாலு ரேவதி குடும்பமா அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் கீதா மொடப்புலூர்ல இருந்து ஆஹா பிள்ளை நிலாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு, பா பரணிதரன் குடும்பத்தினர், பீடம்பள்ளி வாசுதேவன், ஆச்சிப்பட்டி துரை மணிகண்டன், ஒன்னா ரெண்டா என்ன சொல்ல என் நெஞ்சிலே ஆசைகள் 1000, வேற ஏதோ பாட்டை போட்டிருக்காரு, ஆனா அந்த பாட்டு இல்ல, இருந்தாலும் உங்க பேரை நான் படிச்சுட்டேன். எஸ் எம் அப்துல் கஃபூர் செல்வபுரம்ல இருந்து, அவரும் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்துல் கஃபூர் நீங்க எப்படிதான் போட்டிருந்தீங்க, கபூர் அப்படின்னு போட்டிருந்தீங்க, கபூர்னா அது நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கும், நானே பாருங்க உங்களை கரெக்ட் பண்ணி கபூர் அப்படின்னு படிச்சிருக்கேன், அதுதானே உங்க பேரு, கரெக்டா எழுதணும் ஓகேவா. சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, இவங்களாம அனுப்பியிருக்காங்க. ஆவா அடேங்கப்பா எத்தனை பேரு. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா கரெக்டா போட்டிருக்காங்க. கரெக்டா ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். பாருங்க எவ்வளவு ஆசை ஆசையா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட், இந்த வார குவிஸ் என்ன என்னன்னா, இப்ப வரப்போற இந்த துண்டு பாட்டை கேளுங்க. அது என்ன துண்டு பாட்டு, அதோட எந்த பாட்டுல வருங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம், மல்லது கேப்போமா.

0: என்ன பாட்டு இது?
1: முதல் முதலாக காதல் டுயட் பாடவில்லை. எவ்வளோ ஃபேவரட் சாங். இந்த பாட்டோட நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் ஆன்சர் சொல்லும் போது இதோட இணைந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன, இந்த பாட்டுல இப்ப கேட்டீங்க இல்லையா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி தான் கேள்வியே. இது ஒரு பாட்டுலேருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த பாட்டுல வந்த வரிகள், அவ்வளவுதான். அந்த பாட்டோட முதல் அடியை நீங்க சொல்லணும். என்ன பாட்டுலேருந்து எடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதுதான் நீங்க யோசிக்கணும். எங்கேருந்து எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க ராஜா சார். அதை இவர் எப்படி பாடியிருக்காரு இல்ல, ஐயோ இது ஒரு மிமிக்ரி தான், இது எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. இதுக்கு க்ளூ கிடையாதா? நிச்சயமா சொல்லலாமே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தாங்களோ அதான கேள்வியா கேட்டிருக்கேன். அந்த பாட்டு ஹாப்பி சாங் சரியா, ஆனா அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் இல்லை. அந்த படம் ஹிட்டு, அந்த படத்துல ஒரு ஹிட்டான பாட்டு வந்து சோகப்பாட்டு. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியா சொல்றீங்க, 10 பாட்டோ 12 பாட்டோ அந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி குழு கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் இருக்கு தெலுங்குலயும் இருக்கு, தெலுங்கு தான் ஒரிஜினல், ஹிந்தியில கூட இருக்கு அந்த படம். அப்பா எத்தனை குழு கொடுத்தாச்சு கண்டுபிடிங்க. ஒரு ஃபேமஸ் சிங்கர், அந்த காலத்து சிங்கர் பாடின பாட்டு, அதுலேருந்து தான் இந்த வரிகள் எடுத்து இதில் வச்சாங்க, அவ்வளோதான். ஓகேவா, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சல. குதிரை வரும் அந்த பாட்டில், இதுக்கு மேல என்ன குழு கொடுக்கறது, கொடுத்தாச்சு நிறைய குழு கொடுத்தாச்சு. சரி யோசிச்சு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பாப்போம். மொபைல் நம்பர் 9 58 58 00 03. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல. செகண்ட் சாங் என்ன, இந்த 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல நிறைய கதை இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ், இந்த படம் வந்து அவ்வளவா ஓடல. கல்யாணராமன்கிறவர் ப்ரொடியூசர், நமக்கு தெரியும் எம்ஜிஆர் படங்களை எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவருடைய வளர்ப்பு மகன் தான் இவர் ரவி. கல்யாணராமன்கிறவருடைய மனைவி வந்து இவருக்கு அத்தையானோ, அத்தை வீட்டுல வளர்ந்திருக்காரு, அதனால அவருடைய இனிஷியலே அவர் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப அவரே சொல்லிதான் எனக்கும் தெரியும். அவரு அவர் பேஜ்லயே ஷேர் பண்ணிருக்காரு இதெல்லாம். இந்த படத்துக்கு இசை இவரா அப்படிங்கறது நமக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சென்சருக்கு வந்திருக்கு. அப்ப ஓப்பனிங்ல வந்து வெறும் மியூசிக் தான் இருந்திருக்கு, டைட்டில் சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாராம். உடனே இவங்க டைட்டில் சாங் ரெடி பண்ண

வரியெல்லாம் எழுதியாச்சு, அவர் எழுதி கொடுத்துட்டாரா, எழுதி கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண பார்த்தா எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவன் சாரும் ஃபாரின் போயிட்டாங்களா, இங்கே இல்லை. ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, நாலு நாளோ இன்னொதான் இருந்திருக்கு. அதனால அவரோட ஃப்ரெண்டு ராஜுங்கிற ராஜகோபாலை கூப்பிட்டு இதை பாட வைக்கிறாங்க. அவர் பாடினா அந்த டைட்டில் சாங் இப்போ கொஞ்சம் கேட்போமா?

இப்ப கேக்குற பாட்டு சீவலப்பேரி பாண்டி, அதுல வந்த பாடல். இது ரெண்டு பாடினது யாரு? ராஜகோபால். இப்ப நான் ராஜகோபால் பாடின பாட்டுன்னு சொல்றேன், ரவி அவர்கள் இசையமைச்ச பாட்டுன்னு சொல்றேன். உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்படி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரவி அவர்கள் வந்து பிரபல நியூஸ் ரீடர் சோபனா ரவியோடைய கணவர். ராஜகோபால்ங்கிறவரு அகைன் பிரபல நியூஸ் ரீடர் சந்தியா ராஜகோபாலுடைய கணவர். இப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல சார். பாட்டுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் பாருங்களேன். அது வந்து கோயின்சிடென்டல். அவங்க மனைவி மாதிரி ரெண்டு பேருமே நியூஸ் ரீடர்ஸா இருந்திருக்காங்க. ரவி சாரோட ஃபேமிலி ரொம்ப டேலண்டட் ஃபேமிலி. இந்த மாதிரி அவர் நிறைய கதை சொல்றாரு பாருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அவர் கதையாவே சொல்றாரு. அவர் மாலை போட்டிருந்தாரா சபரிமலைக்கு, 14 ஜோதி தரிசனம் 1986 அங்க இருக்கணுமா. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இத்தனை இஷ்யூஸ் இருந்தது போல இருக்கு. என்ன பாட்டெல்லாம் சரி பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் லாஸ்ட் மினிட்ல அவங்க சென்னையில இருந்து பிளைட்ல போய் இறங்கி அப்புறம் ஜோதி தரிசனம் பார்த்துடுறாராம். நல்லபடியா என் படமும் ரிலீஸ் ஆச்சு, நான் அங்க பண்ண படம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ரிலீஸ் ஆற அன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் நாங்க போனோம் நெக்ஸ்ட் டே அங்க அப்படின்னு அதை சொல்றாரு. ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அது, அதாவது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இல்ல அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனிவே இப்பேற்பட்ட பெரிய கலைஞர் அவர். அன்பார்ச்சுனேட்லி சினித்துறைக்கு வரவே இல்லை இத்தனைக்கும். அவங்க வளர்ப்பு தந்தையார் வந்து மூவி ஃபீல்டுலேயே இருந்து கூட அவர் வேண்டாம் போறோம் நமக்கு இதுதான் சொல்லிட்டு அவர் சக்சஸ்ஃபுல் வக்கீலா விளங்கினார். எத்தனை கவிதைகள் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கவிதைகளை வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதை பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப எப்பேற்பட்ட அவர் சாதனை பண்ணோன்னு தெரியாமே அதை நான் சொன்னேன், குடத்தில் இட்ட விளக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவர் மியூசிக் பண்ண இதுல இருந்துதான் அடுத்த பாட்டு என்ன, நேற்று பூந்தளிர்வா. இது பியூட்டிஃபுல் மெலடி. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராம் அம்மாவும் பண்ணது. ராஜா சார் கோலோச்சிட்டு இருந்த சமயம் எல்லாரும் இருந்தாங்க. சங்கர் கணேஷ் இருந்தாரு, சந்திரபோஸ் அவர்கள் இருந்தாங்க, எம்எஸ்வி சார் இருந்தாரு, டி ராஜேந்தர் இருந்தாரு, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப கேட்கும் போது இது மாதிரி இல்லை, ஆனா இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா மெலோடியஸா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த காலத்துக்கே உண்டான பாட்டு மாதிரி தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. நம்ம ஏஆர்ல போட்ட பாட்டு தான் அது. சரி, இப்ப கேட்க போற பாட்டு வந்து நேற்று பூந்தளிர் அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பண்ண பாட்டு. இது ஒரு சூப்பர் மெலடி, நல்ல பாட்டு. இந்த படத்துல இருந்து எவ்வளவு கதை இருக்குல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ராஜகோபால் அவர் வந்து மேடையெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காரு, ஃபியூ சாங்ஸ் பாடியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழக்கு சவக்கையிலே தான் பாடியிருக்காரு. அவரும் அதை வந்து ஒரு கரியரா எடுத்துக்கணும்னு அவரும் நினைக்கல. சில பேருக்கு அதான் சொல்லுவாங்களே, எழுதியிருந்தா தான் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சரி, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு போய் கேட்போமா? ராஜாணி வாழ்கால இசையமைப்பாளர் ரவி அவர்களோட கைவண்ணத்துல வந்து இன்னொரு பாடல், நேற்று பூந்தளிர். எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பாடின இன்னொரு பாடல் கேட்போமா?

0: தோற்றம் மாறியது தொட்டதும் நெஞ்சில் பட்டதென்ன வளரம்.
1: ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம் இந்த வாரமும் நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்களே பாப்பமா. குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டியில இருந்து என்ன அனுப்பியிருக்கார், நேயர்கள் ஆகிய நாங்களும் அதுல்யாங்கிற வீர பெண்மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. தேனா மணிகண்டன் வந்து அன்னைக்கு அந்த இன்றைய நேயர்ல வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்பாங்கன்னு அழகா சொன்னார் அப்படின்னு இந்த குணசேகரன் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இவர் என்ன அனுப்பியிருக்காரு, டாடா பெட் விஸ்வநாதன், நேத்து இந்த பாட்டை கேட்கும் போதே லைட்டா டவுட் வந்தது, ஒருவேளை நாளைக்கு குவிஸ்கான விடை வந்து இதுவோ அப்படிங்கிறது. பாருங்க எப்படி நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு பாருங்க. அர்த்தமுள்ள அரட்டையில் கேரளாவை சேர்ந்த அத்துல்யா கடலில் மூழ்கி ஆண்கள் செய்யும் வெல்டிங் கட்டிங் ஒட்டிங் வேலைகளை துணிச்சலாக செய்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். மனம் எனும் கடலில் முத்தெடுத்து சௌமியா மேடம்க்கு தாருங்கள். தேவகிக்கு சொல்லியிருக்காரு, மன்மதன் தான் விட்டாம்பு அப்புறம் காதல் கிளி, இந்த ரெண்டு பாடல்களும் கேட்காத பாடல்கள் தான் சிறப்பு அப்படின்னு ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அர்த்தமிழ் அரட்டையில வந்து சாதனை பெண் அதுல்யாவின் அசத்தலான பணி பற்றி சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இந்த சிலு சிலுங்குது பாட்டு இல்ல, அது வந்து இசை விளக்கம் அருமைங்க. தலையணை மந்திரம் படப்பாட்டும் கல்யாண கச்சேரி அந்த பாட்டும் வந்து நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ஒரு மணி நேரம் அருமையான நிகழ்ச்சி, ஆனா நியூஸ்ல 10 நிமிஷம் போயிடுதே அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம். 1 hour பண்ணுங்க இந்த நிகழ்ச்சின்னு லிசனர்ஸ் எல்லாம் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பாருங்க. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து அவர் என்ன கொடுத்திருக்காரு, அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தன. 6:40 பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்க மெசேஜ் பண்றீங்கல்ல, முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு பண்ணிடுவாரு. சிரிப்புக்கு ஒரு இசை கருவியா வியக்க வைத்து விட்டீர்கள், எங்களையும் ஷேக் செய்து விட்டீர்கள். ஓஹோ, சே நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்ல இருந்து பாருங்க, கிரியேட்டிவா மெசேஜ் கொடுத்துருக்காரு. எஸ், ஷேக் ஷேக் ஷேக்கர் பத்தி இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இசைக்கருவி பற்றிய தகவல்களை ரசனையோடு கூறியது உங்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அனுப்பியிருக்காங்க தாராபுரத்திலேருந்து, என்ன பாட்டுன்னு கண்டே பிடிக்க முடியவில்லை, சிரமப்படுகிறோம். தகவல்களை திரட்ட நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க, அவ்வளோ சிரமப்படுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி தெரியுமா, முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அப்போ ரொம்ப கஷ்டம்.

0: இப்படி ஒத்த ரெண்டு பேர் ஆஃபீஸ்க்கு வரவங்க, லைட் மியூசிக் சிங்கர்ஸு, ராஜா சார் ட்ரூப்பில் இருந்தவங்க, சங்கர் கணேஷ் ட்ரூப்பில் இருந்தவங்க, எம்எஸ்வி சார் ட்ரூப்பில் இருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அப்போ நான் ஆர்வமாக உட்காந்து கேட்டு நோட் பண்ணி வச்சது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறையா வந்து நெட்டில் தருந்தீங்கன்னா தகவல்கள் அப்படியே கொட்டி கிடக்குது, ஆனால் அதில் எது உண்மைன்னு நமக்கே தெரியாது. சில விஷயங்கள் அவங்க சொன்னது தான், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்தை தான் சொல்கிறேன், புதுசாக எதுவும் இல்லை, இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஆனால் என்ன பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். உங்களுக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எது கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? அதே மாதிரி குவிஸுக்கான கேள்வி வந்து எது கொடுத்தா உங்களுக்கு நல்ல கண்டுபிடிப்பீங்க, கண்ணும் பிடிக்கணும் ஆனால் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கணுமே, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டை உடச்சிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமாக எதுக்கு தெரியுமா? அர்த்தமுள்ள அரட்டை. அந்த தகவலை திரட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். வழக்கம் போல இந்த இதில் வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, 12:40 முன்னாடி முடியலன்னா 12:50 கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும். சென்னிமலை நவநீதன் என்ன கொடுத்துருக்காரு? மணி ஒன்று மலர் ஒன்று, அதில் வந்து கதை சொல்லிய விதம் அருமை வாழ்த்துக்கள். சாரு கேசினி இருந்தாங்க, அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை அருமையாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நன்றி. சிரிச்சா பாடலுக்கு எத்தனை விளக்கங்கள், இந்த தமிழ் பாடலுக்கு ரயில் சத்தம் உட்பட எத்தனை எத்தனை விதங்கள் என்று கூறியது அருமை. நீங்கள் இசை களஞ்சியம் என்று மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து போட்டிருக்காரு, நன்றி. பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி, இந்திரபிரியா கல்யா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டிருக்காங்க? அண்ட் அர்த்தமுள்ள அரட்டையில் அண்டை மாநில ஸ்கூபா டைவிங் செய்கிற அதுல்யா. இல்லை, ஸ்கூபா டைவிங் இல்லை, அவங்க வந்து டீப் சி டைவர். ஸ்கூபா டைவிங்கையும் தாண்டி அவங்க பண்ணுறது. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக அருமை, அந்த அனைத்து பாடல்களும் அருமை, மொத்தமாக போட்டார். இது வந்து மிக சவாலான விஷயம் இல்லையா? டீப் சி டைவிங்கிறது கடலுக்கடியில் அவர் கண்ட அதிசயங்களை ஆவணப்படுத்த நினைப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி அவர் போட்டிருக்காரு. நீங்க விடையை வந்து ரொம்ப லேட்டா அனுப்பினீங்க, அப்படி அனுப்பக்கூடாது. ஆனா விடை கரெக்டு தான், அதுக்கு மேல இருந்தா என்னாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியாது.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள 6 தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
3: மேலும் தகவலுக்கு 9443254038.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
5: இன்று 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதில் உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசருங்கிற தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னென்னா குறைந்த நேரத்தில் பண்ணுறது அதோட வேலை. இப்போ குளிர்பதன கிடங்களை வச்சிங்கன்னா
7: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
8: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: நேர்களை இன்று பிற்பகல் 3:02 டீ டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சி 1950 1969 வரையிலான உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கால் பண்ணி நீங்க கேட்டு ரசிக்கலாம். நேரம் 12:39:43. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ்

0: நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்டு எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்பு

0: வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூணாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: நம்முடைய குட்டிக்கு பிக் சல்யூட் அப்படின்னு முடப்புல ஒரு கீதா போட்டிருக்காங்க. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்களுக்கும் என்னுடைய சல்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம்

பன்னெண்டு நாற்பதாச்சே, நம்ம லெட்டர் படிக்கலையே, நம்ம லெட்டர் கிடைக்கலையோ, வருமா வராதான்னு யோசிச்சேன். அப்புறம் நியூஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து வரும் சொன்ன உடனே அப்பாடின்னு நிம்மதியா இருந்தது. மேடம், நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பாட்டெல்லாம் யோசனை பண்ணி வித்தியாசமா போடுறீங்க, அதனால ஒரு லெட்டராவது போடுவோமேனு இருக்கிற ரெண்டு கலர் பென்சிலை வச்சு போட்டேன் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? பிரபுதேவி ஸ்ரீசாய் அவர் போட்டிருக்காரு, அவினாசிலேருந்து. சோ ஸ்வீட். அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை மட்டும் பண்ணாம இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணணும். நீங்க எட்டு மணி பாடல் சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. மத்தபடி அரட்டை மிகச் சிறப்பு, அந்த ஒரு மணி நேரமும் நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண் அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர், இது யார் போட்டிருக்காங்க? கேன்பாளையம் பேச்சுமுத்து. மேடம், நீங்க நேயர்களின் விமர்சனங்களை வாசிப்பது மிகவும் அருமையாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜோஸ் கவுண்டம்பாளையம்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இந்த டிவோஷனல் சாங்ஸ் போடுறோம் இல்ல ஈவினிங்ல, டிவோஷனல் பிலிம் சாங்ஸ், அதுல வந்து நீங்க கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் சாங்ஸ் கூட போடலாமே கொடுத்திருக்காரு. சார், அதை நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து எண்ணிக்கையில கம்மி, கிறிஸ்டியன் பிலிம் சாங்ஸும் இஸ்லாமிய பிலிம் சாங்ஸும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மி. ஸோ வாரத்துல ரெண்டு நாள் போடுறோம், அப்புறம் டெய்லி போட்டா அதே பாட்டு தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும் அதனால. ஓகேவா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது யார் போட்டிருக்கா? சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து, கவிதா இளங்கோவன் திருப்பூர்லேருந்து, பிரேம்நாத் முள்ளக்காடு பாபு, சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, கஞ்சம்பட்டி செல்வராஜ், விஜயகுமார் உமாமகிஷே, இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யோகா பயிற்சியாளர் திருவேங்கடம் அவர்களை மிக சிறப்பாகவும் அழகாகவும் நேர்முகம் கண்டாங்க ஆர்ஜே பௌசியா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் யார் போட்டிருக்காரு? ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்லேருந்து. கட்டிடக்கலை வல்லுநருடன் உங்களுடைய நேர்காணல் மிகவும் அருமை. ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி நீங்க கேட்டது கட்டிடக்கலைக்கு மகுடம் சூட்டியது போல இருந்ததுன்னு ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லன்னு போட்டிருக்காங்க. இலக்கிய சொலை மிகவும் அருமை, அதுல கண்ணனின் கதை வந்தது இல்லையா, போர் வேண்டாம் என்பது அன்றும் இன்றும் என்றுமே பொருந்துகிறது அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? யசோதா கோவிந்தரா திருப்பூர்லேருந்து. அதே நிகழ்ச்சியை பாராட்டி சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்னவதம்பச்சேரியிலேருந்து. கவிஞர் ராமஜோதியின் கண்ணன் தூது மகாபாரத கதையை கண்முன்னே நிறுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அர்த்தமுள்ள அரட்டையில் ஆனந்த உரையாடலும் ஆக்கப்பூர்வ தகவல்களும் அருமை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, பல அரிய பாடல்களை அவை குறித்த தகவல்களையும் திறம்பட தொகுத்து வழங்கும் விதம் சிறப்பு. குவிஸ் டைம் மூலமாக நேயர்களின் இசை ஞானத்தை உயர்த்தும் சௌமியா மேடம்க்கு மனமார்ந்த மகிழ்வான பாராட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு ஜேவியர் பால் ஜி என் மில்ஸ்ல இருந்து. மிக்க நன்றி. தேங்க்யூ. உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து என்ன பட்டிருக்காங்க? வார வாரம் சனிக்கிழமை எப்போது வரும் என்று செவிமடுத்து ஆர்வத்துடன் காத்திருந்தோம், இப்போ வந்து அதே நிகழ்ச்சி ஞாயிறு அன்றும் வருது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஞாயிறு அன்றும் காத்திருக்கிறோம், இப்படி சனிக்கிழமை விட்டுட்டா ஞாயிறு கேட்கலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ், 90 வயதான வானொலி வானத்தை போல வாழும் சாய்வு நாட்கள் என் குரல் மிஸ்ஸிங்கா? இல்லையே, என் குரல் மிஸ்ஸிங்லயே, நான் தானே பண்றேன், இதன் வெங்கடேஷன் சாரை வந்து நான் தானே இன்டர்வியூ பண்ணேன். சரி, நடனம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நடன குருவை வந்து இன்டர்வியூ பண்ணீங்களே அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காரு. யார் இது? சுதாகர் ஆதித்யன் கேட்டிருக்காரு சேரன் மாநகர்லேருந்து. உடனே ஒன்று சொல்கிறேன், சுப்புடு அவர்கள் பெரிய இசை நடன விமர்சகர் இல்லையா, அந்த காலத்தில் அவர் சொல்வார், ஒருத்தருக்கு வந்து இசை விமர்சகர்னா அவருக்கு பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன டான்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பார் அவர். அந்த மாதிரி ஆனால் எனக்கு டான்ஸ் தெரியும். ஒரு விமர்சகர்னா எப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் போகிறோம், இசையோ நடனமோ மற்ற விஷயங்களோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையோ கர்நாடக இசையோ லைட் மியூசிக்கோ ஃபோக் மியூசிக்கோ, அதை பற்றி தரவாக படிச்சிருக்கணும், விஷய ஞானம் தெரியணும், அதோட நுவான்சஸ் தெரியணும். ஓகேவா? பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மனநல ஆலோசகரோட நேர்காணல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. லிஸ்னர் சாய்ஸுக்கு இணைப்பு கிடைக்கவே மாட்டேங்குதே, இப்போ அவருக்கு சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாட்டு போட்டி, பாட்டு போட்டியில அது குவிஸ் டைம் தான் சொல்றாரு, பாட்டு போட்டியில பலர் கலந்து கொள்கிறார்களே, நாமும் பங்கேற்றால் என்ன அப்படின்னு போட்டிக்குள்ள நுழைஞ்சங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பதிவை ஒரு 5 மணி நேரம் கேட்டேன், ஆனா மண்டை கலங்கி விட்டது, மனசுலே நிக்குது பாட்டு, ஆனா வெளியவே வரல, கண்டே பிடிக்க முடியல, இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல ப்ரோக்ராம கேட்டோமா, அதுல அக்கா தங்கச்சிய பாராட்டினாமா அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் அவ்வளவு கஷ்டமாவும் இருக்கு, ஈஸியால கொடுத்துருந்தேன், பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சண்முக ஆனந்தம் என்ன போட்டிருக்காரு? கதை அருமையாக இருந்தது. மேஷி அவர்கள் வந்து பொம்மை அந்த கதையை வழங்கினாங்க இல்லையா, படித்ததில் பிடித்தது, ஜெயகாந்தனோட பொம்மை கதை. ஐயோ, அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, மனசு ரொம்ப பாரமா இருந்தது. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. சண்முக

யோகானந்தம், குகன் சிந்து நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க அந்த கதையை. ஷோ மி த கோஸ்ட் அந்த கொரிய நகைச்சுவை படம், அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஏ ஹரிஹரன் அவர் வந்து எப்பவுமே எல்லா படத்துக்கும் அவர் வந்து அந்த கதையோட ஒரு நட்ஷெல்ல ஷேர் பண்ணுவார். தேங்க்யூ. அவரே வந்து பாராட்டியிருக்காரு, ஜெயகாந்தனின் பொம்மை அந்த கதையை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. வின்சன் முத்துராஜ் என்ன கொடுத்திருக்காரு, ஒரு குழந்தை சுட்டிஸ் சாய்ஸ்ல அருமையா பாடிச்சு. ஆமாமா, அந்த அழகே அழகு அந்த பாட்டை பாடிச்சு, அடிக்கடி பாட வைங்கன்னு கொடுத்திருக்காரு. ஓகே, கண்டிப்பா பாட வைக்கலாம். அர்த்தமுள்ளாரட்டை மிகவும் அருமை, கலந்துரையாடல் அருமை, என்றோ கேட்டது பாடல்களும் அருமை, கேட்டு மகிழ்ந்தோம். சனிக்கிழமை கேட்க முடியாததால் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து அனுப்பியிருக்காரு. டீப்சி டைவிங்ல சாதனை படைத்த அதுல்யா பல நாடுகளில், அதாவது 130 நாடுகளில் வேலை செய்ய பயண உரிமம் வச்சிருக்காரு. அவர் செய்யும் வேலை வியப்பூட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது? மனவி சந்திரசேகர். இரண்டு பாடல்களும் இனிமை, காதல் கிளி கதை பேசுது, இந்த தலைமுறைக்கும் பொருத்தமாக இருப்பது ஆச்சரியமே. ஒவ்வொரு வாரமும் அறிவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து வழங்கும் உங்களுக்கு மனமாற நன்றி. நன்றி ஹை. வீரமங்கை பற்றி சொல்லிய விதம் அருமை, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பதை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தியது. பா இளங்கோ, சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர், சூரம்பட்டி வலசு ஈரோட்லேருந்து. உட்புறத்திலே பாட்டு அருமைங்க. குளிர்பதன கிடங்கு அமைப்பது பற்றி என் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் உரை மிக சிறப்பாக இருந்தது, அவர்களின் கருத்து பகிர்வு மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஜெகநாதன் போல காட்டு பழமின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண்மணி பற்றிய அரட்டை சிறப்பு, என்றுள்ள இனிமையான இரண்டு பாடல்களும் அருமை, மன்மதன் தான் அப்புறம் காதல் கிளி கதை பேசுது அருமைங்க. சௌமியா மேடம், உங்கள் கண்டிப்பு அரவணைப்பு அழகான பேச்சு அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல்யா சுரேஷோட சாதனையை நீங்க எடுத்து சொன்னீங்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு? மதுக்கரை பெரியசாமி. என்றோ கேட்டது மெலடி சூப்பர், இரண்டாவது பாடலும் மிக மிக இனிமை. உமா கணேசன் போட்டிருக்காங்க, அந்த கட்டிங் ஃபிட்டிங் வெல்டிங் எல்லாமே கடலுக்கடியில் செய்கிறாருன்னு சொன்னீங்க, ரொம்ப வியப்பாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காதல் கிளி பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. அர்த்தமுள்ள அர்த்தைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் அண்ட் குடும்பத்தினர் மூக்கனூர்ல இருந்து, அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஆழ்கடல்ல டைவ் பண்ணி உள்ள போறது, அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறது, அதைதான் சொல்லியிருந்தேன். தாய் பட விமர்சனம் ரொம்ப அருமையா இருந்தது, மனத்திரையில் படம் பிடித்து காட்டினார் பட விமர்சனம். சனிக்கிழமை இல்லையா, மயிலிறகு, அதை போட்டிருக்காரு சுதாகர் ஆதித்தன் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம், வீரப்பெண்மணி அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தது. நட்சத்திர மயிலேறக டி ஜி லிங்கப்பா அவர்களின் திரைப்பயணம் குறித்த பகிர்வுடன் பாடல்களையும் வழங்கி மகிழ்வித்தது அருமை அப்படின்னு பிரேம்நாத் போட்டிருக்காரு. அப்புறம் ஆர் எஸ் புரம் பி அசோகன், நட்சத்திர மயிலேறகு டி ஜி லிங்கப்பாவின் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். நட்சத்திர மயிலேறகு தொகுத்து வழங்கிய ஆர் ஜே பௌசியா அவருக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஊர்புறத்தில் எலும்பு முறிவு டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் விளக்கம் பயனுள்ளதாக இருந்ததுன்னு குமார் டெய்லர் போட்டிருக்காரு. அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர், அர்த்தமுள்ள அரட்டையில் நீங்கள் விமர்சன மெசேஜ் வாசித்தது அருமை அப்படின்னு கேன் பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. அதான் அந்த மயிலிறகு தாய் அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நிறைய லிசனர்ஸ் நீங்க பாராட்டுறீங்க, அதாவது திரை விமர்சனம் முடிஞ்சதும் பாராட்டுறீங்க, மயிலிறகுல நட்சத்திர மயிலிறகு முடிஞ்ச உடனே பாராட்டுறீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப மெசேஜஸ் எல்லாம் படிச்சிட்டோம், என்றோ கேட்டதுல ரெண்டு பாட்டு கேட்டுட்டோம், அரட்டை கேட்டாச்சு, இப்ப என்ன நேரம்? இப்ப அந்த கேள்வி, குவிஸுக்கான கேள்வியை கேட்கும் நேரம். வரப்போற இந்த பாட்டை கேளுங்க.

இது ஒரு பாட்டோட பிட், முதல் முதலாக இல்லை, உங்களுக்கு என்னன்னு தெரியும். பல வருஷத்தை தாண்டி இன்னும் நின்றுட்டு இருக்க பாட்டு நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டில் இந்த ஒரே ஒரு பிட்டு மட்டும் வரும். இது அதாவது இந்த பாட்டு, இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த பிட் சாங் வந்து அது எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வரி, அவ்வளோதான். நீங்கள் அந்த பாட்டோட முதல் வரியை சொன்னால் போதும். அப்புறம் குவிஸுக்கு க்ளூ, க்ளூ வந்து ரொம்ப பழசு, அதான் சொல்லிட்டேன். இந்த படம் மூணு மொழியிலையும் இருக்கு. அந்த படத்தையே பல வருஷமா ரீமேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்.

0: இப்போ வரைக்கும் நம்ம பண்ணுறோம். எல்லாம் என்ன கதை? வெறும் காதல் கதை தான். ஆ, காதல் கதை, அப்பேற்பட்ட காதல் கதை, அப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரல, சோகமாக அழுதுகிட்டே வந்தாங்க. எவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. சரி, ஆ, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இப்போ கேட்ட பிட்டு பாட்டு, அதோட ஒரிஜினல், அதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பி சாங் தான். ஆனால் அதுக்கு வந்து க்ளூ என்ன தெரியுமா? குதிரை சவாரி, அந்த பாட்டில் குதிரை வரும். க்ளூ கொடுத்துட்டேன் பாருங்க. ஏகப்பட்ட பாட்டு இருக்குல்ல குதிரை பாட்டு, நீங்கள் ஒரு க்ளூன்னு ஒன்று கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு க்ளூ தரேன். என்ன க்ளூனா, இந்த படத்தில் ஒரு ஹிட் சாங் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது ஒரே சோக சாங்கு. இப்போ கூட கேட்டோம், நாலு நாள் முன்னாடி மத்தியானம் 3 மணிக்கு கேட்டோம் அந்த பாட்டை. ஏன்பா இந்த சோகமான பாட்டை போடுறீங்கன்னு ஆர்ஜிஎஸ்ல கூட கேட்டேன், அதான் க்ளூ. ஆனால் அந்த பாட்டு இன்னைக்கு கேட்கல, அந்த பாட்டும் இந்த படத்தில், அவ்வளோதான். இன்னும் ஒரே குழப்பமாக சொல்கிறீங்களே, சிம்பிளாக சொல்லுங்கள். குழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த படத்துல நிறைய பாட்டு இருக்கும், ஒரு 10 பாட்டுக்கு மேல அந்த படத்துல பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு சோக பாட்டு நம்ம வந்து மதியம் கேட்டோம். அதுல இன்னொரு பாட்டு ஹாப்பி சாங், அதுல இருந்து 2 வரி தான் இந்த பாட்டுல ஒட்டி இருக்காங்க. எது முதல் முதலாகல? ஆமா, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடணும். யாரு முதல்ல அனுப்புறாங்கன்னு நான் பார்க்க போறேன். கூகுள் ஆண்டவர் துணை இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு கவலை? நான் இந்த பாட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், யாருமே சொல்லலை, யாருமே சொல்லலை, தெரியவே தெரியாது இப்படி ஒரு பாட்டு இருக்கானே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. சரியா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் உழைக்கணும் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் திங்கக்கிழமை நைட்டுக்குள்ளே அனுப்பிடணும். செவ்வாய்க்கிழமை காலையுடன் இந்த க்வெஸ்டின் க்ளோஸ் செய்யப்படும். ஏன்னா சனிக்கிழமைக்கு ஞாயிறு திங்கள் 2 நாள் இருக்கு, அப்புறம் ஞாயிறுக்கு திங்கள் 1 நாள் ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஒரு குவிஸ்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடணும், அதுதானே போட்டி இல்லையா? ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணணும், கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அப்புறம் என்ன சொல்வீங்க தெரியுமா? விடைய சொல்வீங்க, ஐயோ இந்த பாட்டு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு, ஐயோ இதுதானா அப்படின்னு சொல்வீங்க. ஆமா, அப்படி பாட்டை தான் கேட்டிருக்காங்க. கஷ்டமான பாட்டுலாம் கேட்கல. இவங்க எங்கேயிருந்து தான் இந்த குவெஸ்டினை பிடிக்கிறாங்களோன்னு இப்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. அனுப்புங்க அனுப்புங்க. 9 58 58 00 103. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, பாருங்க டஃப்பான குவிஸ்ன்னு நான் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லியிருக்கேன், அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்,
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 1:04. திரைகானம்.

வேடத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார்.

0: பாத காணிக்கை படத்திலிருந்து பி சுஷீலா பாடியதை கேட்டோம்.
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
2: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ?

0: பள்ளி கூடமா?
1: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடி இதை கேட்டோம். 1:18:10.

தென்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினே, புகை பாடிய தினந்தோறுமே முகம் தேடினே, முகம் கண்டதும் புதுஸ்கார

இதய கமலம் படத்திலிருந்து பி சுஷீலா பாடிக்கொண்டிருக்கும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் FM 103 நிகழ்ச்சிகள் அஞ்சலாகும்.

6:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுருக்கீங்க. ஃபாதர்ஹுட் படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். நிறைய மனஸ்தாபங்கள் எல்லாம் ஆகும். என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி ஓகே நம்ம வந்து குழந்தைய அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, அதாவது இவருடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து கெரியரை பார்க்கலாம், கெரியர்ல நம்ம நல்லா இருந்தோம்னா குழந்தையும் சேர்த்து நல்லா பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்கள கொண்டு போய் லிஸுடைய வீட்லயே விடுவாங்க. லிஸுடைய ரூமை தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க மேடிக்கு. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் லிஸ் நினைச்சு கவலையும் படுவார் இல்ல அப்படிங்கறத நினைச்சு. இப்படியே வந்து போயிட்டு இருக்க சமயத்துல சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் கெரியரை பார்க்க போறேன்னு சொல்லி வேற நாட்டுக்கு வேலைக்காக வந்து போறதுக்காக ரெடி ஆயிருவாரு. ரெடி ஆகி கிளம்புற டைம்ல வந்து அவருக்கு தன்னுடைய குழந்தை எப்படி சின்ன வயசுல எல்லாம் வளர்த்தோம், எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். முன்னாடி வந்து ஒரு டீனேஜ் டாக்டர் வந்து அவங்க அம்மா கூட போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல இல்ல நம்ம கெரியர்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துடலாம், ஆனா நம்ம குழந்தை நாம இல்லாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே வந்து அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்போ வரும்போது ரொம்ப கவலையா இருப்பான் மேடி, அப்பா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன், சும்மா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மேடி கிட்ட ஹீரோ வந்து சொல்லுவார். அதாவது அவங்க அப்பா சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியா கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேடி கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிவாயிரும். அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்கர்ட்டு போடுறது பேண்ட் போடுறதுல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே வந்து அந்த ஸ்கூலே வந்து மாத்திருவாங்க இவங்களை பார்த்து. ஓகே இனிமேல் நாங்கள் வந்து கேர்ள்ஸ்மே வந்து பேண்ட் போட சொல்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாத்திருவாங்க. தன்னுடைய அப்பா வந்து திரும்பவும் தனக்கே கிடைச்ச சந்தோஷத்துல வந்து மேடி இந்த உலகத்திலேயே மிதக்கிறதே நாதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல அப்பாவுக்கு தன்னுடைய மகள் தன்கிட்டயே திரும்பி வந்துட்டா, அவளை நான் வந்து விடலை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவருமே சந்தோஷமா இருப்பாரு. ஒரு அப்பா நினைச்சா நிறைய விஷயத்த வந்து மாத்திரலாம், ஸ்கூல்லயே வந்து இவ்வளவு விஷயத்த மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டுடைய வரிகளுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஆக்டான ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். சிங்க சிக்க சிங்க சிக்க

1:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். மேத்யூ தன்னோட வாழ்க்கையில பெரும் பகுதியா தன்னுடைய மகளை வளர்க்கறதுக்காக தான் அர்ப்பணிச்சிட்டாரு. அவருடைய முயற்சி வீணாகல அப்படிங்கறத வந்து அவரு கடைசியில உணர்ந்துக்குவாரு. மேடி தன்னுடைய தந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க, எவ்வளவு மரியாதையோட நம்மளை வளர்த்திருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பா. தன்னுடைய வாழ்க்கையில அம்மா இல்ல அப்படிங்கிற வெற்றினத்தை அவ உணர்ந்தாலும் அந்த இடத்த அன்பால அப்பா நிரப்பிட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவா. மேட் தன்னுடைய அப்பாவை, அதாவது மேடி தன்னுடைய அப்பாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவா. தொடக்கத்துல பயத்தோடையும் குழப்பத்தோடையும் ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் ஒரு வழியா ஒரு வலுவான தந்தை மகள் உறவா மாறி இருக்கும். கடைசியா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து தன்னுடைய வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போறதா இந்த ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற படம். இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை யோகா கற்பிப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர்

0: திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் மன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோக பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில்ல வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க என்சிசி குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை

0: அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனீஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வட்டார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சென்னை மிட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு கேட்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதே போல ஈரோடில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க. வானிலை நிலவரம் கேட்டீங்க.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: குளிர்பதன கிடங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல், அதில் உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசருங்கிற தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னென்னா குறைந்த நேரத்தில் பண்ணுறது அதோட வேலை. இப்போ குளிர்பதன கிடங்களை வச்சிங்கன்னா
2: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Inder Singh Parmar were also present at the ceremony. Addressing the gathering, the president said that Rani Durgavati, after whom the university is named, was a symbol of courage, bravery and valor. She urged people associated with the university to work for the empowerment of tribal communities, disadvantaged groups, especially young girls.
1: रानी दुर्गावती भारत के नारी शक्ति के शौर्य के प्रति वे सदैव नारी शक्ति के लिए प्रेरणा के स्रोत रहेंगे। इस विश्वविद्यालय के आसपास के क्षेत्र में जनजातीय वनवासी संस्कृति की प्रचुर उपस्थिति है। इस विश्वविद्यालय से जुड़े रानी दुर्गावती के नाम की सार्थकता सभी सिद्ध होगी जो सभी भागीदारी जनजातीय समाज और वंचित तथा पिछड़े वर्ग विशेषकर इन वर्गों की बेटियों की सशक्तिकरण के लिए प्रयास करें।
0: U.S. Vice President J.D. Vance and Iranian Parliament Speaker M.B. Ghalibaf have arrived in Switzerland to hold peace talks as Tehran closed the Strait of Hormuz again, citing Israel-Lebanon conflict. The United States said that they will set up the structure of negotiations with Iran and potentially start to make progress on nuclear issues. A delegation of Tehran from Tehran, led by Parliamentary Speaker Mohammad Bagheer Ghalibaf, has named Minhap 168 in tribute to the 168 victims of the tragic school strike. The India Meteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall over sub-Himalayan Bengal and Sikkim during the day. The weather agency has predicted that Gujarat, central Maharashtra, Marathwada, Saurashtra and Kutch will witness isolated to scattered rainfall till Friday. In cricket, India A have set a target of 378 runs for host Sri Lanka A in the final match of the Tri-Nation A Series 2026 in Dambulla. After being invited to bat first, India's opening pair of Priyansh Arya and Vaibhav Suryavanshi made a promising start to the innings. Meanwhile, Vaibhav Suryavanshi smashed the fastest half-century of List A format in just 11 balls. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi emphasizes yoga's role in providing pathway from mental to physical wellness, leads the nation's observance of 12th International Day of Yoga in Kolkata. Prime Minister Modi commissions 3 indigenously built Indian Navy platforms in Kolkata, says special steps being taken to enhance domestic defense production capacity. NEET UG re-examination underway at over 5,000 centers across country and 14 centers abroad amid tight security. U.S. Vice President J.D. Vance and Iranian Parliament Speaker M.B. Ghalibaf arrive in Switzerland to hold peace talks as Tehran closes Strait of Hormuz again. IMD forecasts extremely heavy rainfall over North Bengal and Sikkim today. And in cricket, India set a target of 378 for Sri Lanka in final match of Tri-Nation A Series in Dambulla. And with that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நிலையத்தில் நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று நாம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா குறித்து தெரிந்து கொள்வோம். நமது குடும்பத்தின் நலனுக்காக நாம் பல திட்டங்களை வகுக்கிறோம். குழந்தைகளின் கல்வி, வீடு, மருத்துவ செலவுகள், எதிர்கால சேமிப்பு என பலவற்றை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் நபருக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது நேர்ந்தால் அந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்று நாம் எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இந்த கேள்விக்கான ஒரு எளிய மற்றும் மலிவான தீர்வாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ள திட்டம்தான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கும் வாழ்க்கை காப்பீட்டின் பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 18 முதல் 50 வயதிற்குட்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் எவரும் இணையலாம். ஆண்டிற்கு வெறும் 436 ரூபாய் பிரீமியம் செலுத்தினால் போதும். திட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் நபர் மரணமடைந்தால் அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லது நியமிக்கப்பட்ட பயனாளிக்கு

200,000 ரூபாய் காப்பீட்டு தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மரணம் எதனால் ஏற்பட்டது என்பது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. நோய், இயற்கை காரணம் அல்லது விபத்து என எந்த காரணமாக இருந்தாலும் காப்பீட்டு தொகை கிடைக்கும். பிரீமியம் தொகை ஆண்டுதோறும் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே கழிக்கப்படுவதால் தனியாக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நமது நாட்டில் இன்னும் பல குடும்பங்கள் ஒரே நபரின் வருமானத்தை நம்பியே வாழ்கின்றன. அத்தகைய குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகிறது. இந்த திட்டத்தில் எவ்வாறு சேரலாம், பதிவு செய்யும் நடைமுறைகள் என்ன, யார் யார் இதில் அதிகம் பயனடையலாம், இவை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் தங்களது வங்கிக் கிளையை அணுகலாம். பல வங்கிகள் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி சேவைகள் மூலமாகவும் பதிவு செய்யும் வசதியை வழங்குகின்றன. பதிவு செய்யும் போது சேமிப்பு கணக்கு, ஆதார் எண் மற்றும் நியமனதாரர் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும். நியமனதாரர் என்பவர் காப்பீட்டுத் தொகையை பெறும் குடும்ப உறுப்பினர் அல்லது நம்பகமான நபர். இந்த திட்டம் குறிப்பாக விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி தொழிலாளர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மிக குறைந்த செலவில் குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் அரிய வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. ஒரு ஆண்டிற்கு 436 ரூபாய் என்பது மாதத்திற்கு கணக்கிட்டால் 37 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு 2 ரூபாய்க்கும் குறைவான தொகையில் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு 2 லட்சம் ரூபாய் பாதுகாப்பை பெற முடிகிறது. இன்று பலர் வங்கி சேமிப்பு, முதலீடு, மருத்துவ காப்பீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள். அதே நேரத்தில் வாழ்க்கை காப்பீடும் குடும்பத்தின் நிதி திட்டமிடலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத நிகழ்வுகளை தடுக்க முடியாது, ஆனால் அவற்றால் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க முன்கூட்டியே ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதற்கான ஒரு எளிய வழிதான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. எனவே இன்னும் இந்த திட்டத்தில் இணையாதவர்கள் தங்களது வங்கிக் கிளையை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். குறைந்த செலவு, அதிக பாதுகாப்பு, குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம் பெற்றது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038.
2: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
3: நிலையத்தில் நேரம் 2:30.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்க அமைக்கிறதுக்கு இடம் எப்படி தேர்வு செய்யலாம், குளிர்பதன கிடங்கு அமைப்புக்கு தேவையான விஷயங்கள், குளிர்பதன கிடங்குல என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கலாம், குளிர்பதன கிடங்குல உணவுப் பொருளுக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அது சார்ந்த இன்னும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சார், வாழைப்பழங்களை குளிர்பதன கிடங்குக்குள்ள வச்சு பழுக்க வைக்க முடியும் அப்படின்னு போன நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. இப்போ வாழைப்பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு கார்பைடு கல் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அப்படி பண்ணும்போது அது உடல் நலத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா குளிர்பதன கிடங்குல வச்சு பழுக்க வைக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா?
1: வாழைப்பழம் நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். பொதுவாக அந்த வெய்ய காலத்தில் சொல்லுவாங்க இந்த இடத்துல பழத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம், கார்பைடு கல் வச்சு பழக்க வைக்கிறாங்கன்னு. அந்த கார்பைடு கல் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த கார்பைடு கல் வச்சாச்சுன்னா அது ஒரே நாளில் கலர் மாறிடும், பச்சையாக இருக்கக்கூடிய பொருள் வந்து மஞ்சள் கலரில் மாறிடுங்கிறக்காக தான். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நம்மளும் வாங்குறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஓரளவுக்கு பழுத்தது தான் வாங்குகிறோம். பட் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். குளிர்பதன கிடங்களை வச்சு நமக்கு ஒரு பழம் வந்து இயற்கையாக எப்படி பழுக்குதோ அதே மாதிரி பழுக்க வைக்கிறதா குளிர்பதன கிடங்கில். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா குளிர்பதன கிடங்களை வச்சு பழுக்க வச்சு வர்றதும் கூட ரசாயனம் இருக்குது அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா பெட்டி கடையில் போய் நீங்கள் பழத்தை வாங்கலான்னு போகும்போது கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா, கீழே இருக்கிற பழத்தை பிச்சுங்கன்னு சொல்லுவார். ஏன் கீழே இருக்கிற பழத்தை பிச்சுங்கன்னு சொல்கிறாருன்னா, முதல் முதல்ல அந்த பழம் வெளியில் வந்ததில் ஃபஸ்ட்டு பழம் தான் கீழே இருக்கிறதான், அதுதான் வந்து முதிர்ச்சியாக இருக்கும். அந்த முதிர்ச்சி ஆனதே அந்த பழம் என்ன பண்ணால், அந்த உடம்புலேருந்து எத்திலீன் கேஸை வந்து அதை ரிலீஸ் பண்ணும். அந்த எத்திலீன் கேஸ் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அது மேல் நோக்கி தான் நகரும். மேல் நோக்கி நகரும்போது அடுத்த பழத்தில் படும். அடுத்த பழத்தில் படும்போது என்ன படும்னா, அந்த பழம் நினச்சிக்கோ, ஓ நமக்கு முன்னாடி வந்தவர் வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ நம்மளும் பழுக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுன்னா அதுவும் பழுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ரெண்டாவது பழம் அந்த எத்திலீன் பட்டதுனால பழுக்க ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணுவோம், அதுவும் வந்து எத்திலீனை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது மேல் பழத்தில் படும். இப்படி தான் பழம் வந்து கீழிருந்து மேலே பழுத்துட்டு வர சயின்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மார்க்கெட்டில் டெய்லி ஒவ்வொரு பழமாக பழுத்துட்டு இருந்தால் மார்க்கெட் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, பழத்தை சீப்பு சீப்பாக கட் பண்ணிவிட்டு குளிர்பதன கிடங்களை வச்சுட்டு அதுக்கு சரியான ஒரு டெம்பரேச்சர் நம்ம வெப்பநிலையை வச்சுட்டு எப்படி வாழைப்பழமே அதோட உடம்புலேருந்து எத்திலீனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி எத்திலீனை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளே கொடுக்குறோம். அப்போ அந்த பழமெல்லாம் என்ன நினச்சிக்குதுன்னா, எத்திலீன் அது மேலே படும்போது ஓ நம்ம பழுக்கிற டைம் ஆகிடுச்சு சொல்லி அது பழுத்துருது. இங்கே சின்னதாக பழத்தை வந்து ஒரு ஏமாற்று வேலை மாதிரி பண்ணுறவங்கள தான். அப்போ முதிர்ச்சி அடைஞ்ச பழத்தை சீப் சீப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம எத்திலீனை வந்து ஆர்டிஃபிஷியலாக டோஸ் பண்ணுறோம். அப்போ இந்த எத்திலீன்கிறது வந்து ஏற்கனவே பழமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான். அதனால் எந்த தீமையும் கிடையாது. ஏன்னா பழம் பழுக்கிற சயின்ஸே இது தான். அந்த சயின்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரெக்டான மெத்தடில் குளிர்பதன கிடங்களை வச்சு நம்ம பண்ண வைக்கிறோம். அப்போ இதுக்கு என்னென்னா, மூணு நாள் ஆகுது இந்த பழம் பழுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நாள் பழத்தை வந்து டெம்பரேச்சர் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் எத்திலீன் டோஸ் பண்ணுவாங்க. அந்த எத்திலீன் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அது ஸ்லோலி பழம் வந்து கலர் க்ரீன்லேருந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ முழுசாக பழுக்க வரைக்கும் உள்ளே யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாதி பழம் பழுக்கிற போதே வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு கடைக்கு வந்துடும். கடையில் வந்து அது ஒரு பத்து நாள் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு பத்து நாள் வச்சுருப்பீங்களா, பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்ற டேட்டில் வந்து நல்ல பக்குவமாக பழுத்துரும். அதுதான், அதனால் குளிர்பதன கிடங்களை வச்சு பழுத்து வர்ற பழங்களை வந்து தைரியமாக சாப்பிடலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அது வந்து இயற்கையாக பழம் எப்படி பழுக்குதோ, இயற்கையாக பழம் பழுக்கும்போது ஒவ்வொன்றா பழுக்குது. நமக்கு மார்க்கெட்டுக்கு ஒவ்வொன்றா பழுத்தா பண்ண முடியாதுங்கிறக்காக நம்ம யூனிஃபார்மாக அதாவது ஒரே மாதிரி பழுக்கணுங்கிறக்காக கட் பண்ணி பண்ணுறது தான் அது. ஆனால் அதே வந்து கார்பைட் கல் வச்சு பழுக்கிறது வந்து அது தவறு. அது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கெல்லாம் யாருக்கு சேராது அது. அது மார்க்கெட்டில் ஒரு சில வியாபாரிகள் தான் அது தெரியாமல் அன்றைக்கி அவசரத்துக்கு பண்ணிடுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வருது. நிறைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி வாழைப்பழம் மாம்பழம் பப்பாளி இதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்பைடெலாம் வச்சு பண்ணக்கூடாதுங்களா, அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக மானியம் தர்றாங்க. அதுவும் 40% மானியம் தர்றாங்க. வருங்காலத்தில் கொஞ்சம் வியாபாரிகள்லாம் ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ளேயே பழுக்க வைக்கிற குளிர்பதன கிடங்கு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா விரைவில் இந்த கார்பைடு வச்சு பழுக்கிறதெல்லாம் அழிஞ்சிடும், இருக்காது.
0: எத்திலின் வந்து தானே உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பிட்ட அளவுன்னு அது சுரக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம கொடுக்கறது வந்து அது தேவைக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அது எப்படி அந்த அளவு கரெக்டாக நம்மளால் கொடுக்க முடியுங்களா?
1: இப்போ நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி வந்து எப்படின்னா, இப்போ அந்த காலத்துலேயே நம்ம ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வைக்கப்புல்குள்ளே போட்டு வச்சுருவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருவாங்க, மூடி வச்சுருவாங்க. ஸோ அது வைக்கப்புல்குள்ளே போடுறதுனால பழுக்கிறது கிடையாது. வைக்கப்புல்குள்ளே போட்டு வைக்கும்போது என்னென்னா, ஏதோ ஒரு பழம் முதிர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து அது வந்து என்ன பண்ணும், எத்திலீன் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த எத்திலீன் என்ன பண்ணுனா, பக்கத்தில் வச்சிருக்கிற பழத்தில் பட்டு அப்படி தான் பழுக்கும். அந்த எத்திலீன் வந்து ரிலீஸ் பண்ணுற எத்திலீன் வெளியில் போகாமல் இருக்கிறது தான் வைக்கப்புல், சாக்குக்குள்ளே, அரிசிக்குள்ளே எல்லாம் போட்டு வைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை.

இன்றைக்கி ஒன்றில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சாலும் அது நடக்கும், சாக்குள்ள தான் போகணுன்ட்டு இல்லை. அப்போ அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே அப்படின்னா எத்லீன் வந்து எந்த அளவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இயற்கையாக பண்ணும்போது அது ஒன்று ரெண்டு படும், படாமையும் கூட போகும். ஆனால் நம்ம குளிர்பான கடங்களை வைக்கும்போது என்ன பண்ணோன்னா ஒரு 5 டன்னு இல்லை 3 டன், 3000 கிலோ 5000 கிலோன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 5000 கிலோ அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நாங்கள் இந்த பிபிஎம்னு சொல்லுவோம், பார்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். இந்த எத்திலின் வந்து 100 to 150 பார்ட்ஸ் பர் மினிட் மட்டும் தான் விடுவாங்க. அதாவது அதுக்கு வந்து சின்ன ஒரு டியூப் மாதிரி உள்ளே இருக்கும், அதுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகிக்கும். அப்போது எத்திலினோட அளவு 150 பார்ட்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 10 by 10 ரூம் இருக்குது, 10 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி உயரம் ரூம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 1 cubic feet கன அடி அந்தளவுக்கு எத்திலின் கொடுத்தா போதும். பொதுவாக இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிபிஎம்லாம் புரியாது அப்படின்னா, 10 அடிக்கு 10 அடி 10 அடி ரூமில் வந்து 1 கன அடிக்கு நம்ம எத்திலின் கொடுத்தா போதும். அது போதும். அது உள்ள குளிர்பான கடங்குடைய ஃபேன் வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு, அது காற்றுல கலந்துட்டு பழத்தில் வந்து லைட்டாக அது போய் ட்ரிகர் பண்ணி தூண்டி விடும், அவ்வளோதான். பழுக்கிறக்கு தூண்டி விடும். நீங்களாம் பழுக்கிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அதோட வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 24 மணி நேரம் கழித்து பழங்களும் வந்து நம்மளே மாதிரி உயிருள்ள பொருட்கள் தான், அது மூச்சு விடுது. அப்போ மூச்சு விடும்போது என்ன பண்ண, CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து அது எமிட் பண்ணும் வெளியில், அது அதோட உடம்புந்து வரும், அதையும் வெளியில் எடுத்துடணும். அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் எடுக்கலைன்னா பழத்தில் வந்து புள்ளி புள்ளியாக கருப்பெல்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோன்னா பழம் பார்க்கறக்கு வந்து ஒரே மாதிரி பழுத்திருக்கும். இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிற பழத்துலலாம் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வாழைப்பழத்துக்கு அவ்வளோ ஒரு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட 200 வெரைட்டி பழம் இருக்குது. இதே வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரே பழம் தான் கேளா அப்படின்னா ஒன்று தான், வாழைப்பழம் G9 சொல்லுவாங்க, கிராண்ட் 9 சொல்லுவாங்க. இந்த பழம் தான் அதிகமாக பழுக்க வைப்பாங்க. கிராண்ட் 9 வெரைட்டி தான் வந்து அதிகமாக வாழைப்பழத்தில் பழுக்க வச்சு கடைகளுக்கு வர்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோபஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் பார்க்க, அதுதான் பார்ப்பீங்க. ஒரு சில நேந்திரம் பழம் பண்ணுறாங்க, இப்போ செவ்வாழையோ கதலி இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோ வெரைட்டி பழம் இருக்குது. மற்ற நாடுகளில் மற்ற இடத்துல பழங்கிறது முக்கியமான ஒரு உணவுப் பொருள், அது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து உடம்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க. நம்ம ஊரில் இயற்கையாகவே நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கிறதுனால அது பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
1: ஊர்புறத்திலே எங்கள் ஊர்புறத்திலே இது ஆகாசவாணியின் ஊர்புறத்திலே.
2: அசைவ உணவுகள் குளிர்பதன கிடங்களை பதப்படுத்தி வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னீங்க, அந்த மாதிரி வரதும் கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க?
3: அது என்னன்னா குளிர்பதன கிடங்களை வைக்கிறதுனால அது கெட்டு போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோழி இறைச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி இறைச்சி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதாவது கட் பண்ணி அதை இறக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு கால் தனியாக கை தனியாக இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதில் கூடிய குடல் அதோடைய வேஸ்ட் எல்லாம் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றிட்டு அதை ப்ராசஸிங் பிளான்ட்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த குளிர்பதன கிடங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லுவோம். அதாவது பிளாஸ்ட் ஃப்ரீசர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த கோழி இறைச்சி -20 டிகிரி கொண்டு வந்துடுறது. கோழி இறைச்சி போகிறதுக்கு -20 டிகிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு நோய் கிருமிகளும் தொற்றாது, ஃபார்ம் ஆகாது, அதில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அப்படியே அமர்ந்துடும், எதுவுமே அது ஆக்ட் ஆகாது, உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கோழியை கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சதுமே அதை -20 டிகிரிக்கு ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் குளிர்பதன கடைகளை வச்சுட்டு கடைகளுக்கு எப்போ தேவையோ அப்போ சப்ளை பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்னா ஒரு அவசர உலகத்தில் இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு தான் கட் பண்ணுறாங்க, காலையில் பெங்களூர் மார்க்கெட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிற கான்செப்டை அவங்க மறந்துடுறாங்க, அதை பண்ணாமல் விட்டுறாங்க. அது பண்ணாமல் விடும்போது என்னென்னா இங்கிருந்து வண்டியில் அது போகிறக்குள்ளே அதில் வந்து ஒரு சில பாக்டீரியாஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த கடையில் அவங்க வச்சுருக்கிறவங்க வந்து அதை ஃப்ரீசரில் வச்சுருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வெளிப்புற காற்றுல வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதில் பாக்டீரியா வளர்ந்துடும். அப்போ அதை வளராமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் டிவி நியூஸ்லலாம் பார்க்குறோம், ஒரு சில இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்றைக்கி கோழி இறைச்சி சாப்பிட்டதில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னா இந்த கோல்டு செயின் லிங்க்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிங்க் கட் ஆகக்கூடாது. அது கட்டாகாமல் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய தவறுன்னு சொல்ல முடியாது, சில நேரம் அறியாமை. இன்றைக்கி இந்த உணவு துறையில் வந்து என்னென்னா எல்லோரும் உணவுத்துறைகள் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, பட் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமையே பண்ணுறாங்க. அந்த அறியாமை தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்கு இப்படிலாம் பண்ணணும் தெரியாது. அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து யாரும் போய் கொடுக்கறதில்ல. ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், கடை ஆரம்பித்து ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிறோம், அப்போ ஒரு உணவுப் பொருள் ஒரு வாடிக்கையாளர் கொடுக்குறோன்னா அந்த உணவுப் பொருள் ஹைஜீனிக்காக கொடுக்கணும்,

0: அது இப்படி இருக்கணுங்கிறத அவங்க அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதில்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு அறியாமையை கொஞ்சம் நீக்கிட்டாங்கனாலே போதும், பிரச்சனை வராது உங்களுக்கு. ஒரு சில பேர் அது அறியாமையில் அவங்க பண்ணிடுறாங்க, அப்புறம் அது தவறு செஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. இன்றைக்கி சில சின்ன சின்னதாக 100 லிட்டரு 50 லிட்டருக்கெல்லாம் கூட இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குளிர்பான கிடங்கெல்லாம் வந்துடுச்சு, ஃப்ரீசர்லாம் வந்துடுச்சு, அதை வாங்கி வச்சு கூட அவங்க பண்ணலாம். அது அறியாமையினால சில நடந்துடும், தவறு நடந்துடும்.
1: இப்போது நீங்கள் அந்த பிளாஸ்ட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம அந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கும் போதே நம்ம அதை பண்ணி கொடுத்துட்றாங்களா?
0: குளிர்பதன கிடங்குறது வந்து ஒரு பொதுவான சொல், அதில் உட்பிரிவு தான் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசர். பிளாஸ்ட் ஃப்ரீசருங்க
1: கட்டமைப்பு தனியாக இருக்கும்,
0: தனியான கட்டமைப்பு, அதுக்கு மின்சார செலவும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு, 40 HP 30 HP அந்த மாதிரி வந்துடும். அது வந்து என்னென்னா குறைந்த நேரத்தில் பண்ணுறது அதோட வேலை. இப்போ குளிர்பதன கிடங்கில் வச்சிங்கன்னா குளிர்பதன கிடங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து -20 மெயின்டைன் ஆகும், ஆனால் பொருள் -20 வராது. ஸோ கிளைமேட்டு தான் -20 இருக்கும். உள்ளே வைக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த -20 டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணால் பொருளையவே -20 கொண்டு வர்றது. இப்போ ஒரு சிக்கன் இருக்குன்னா சிக்கனுடைய எலும்பு இருக்கு இல்லைங்களா, கோர், அந்த சிக்கனுடைய உள்ளெலும்பு வந்து -20 டிகிரிக்கு ஃப்ரீஸ் ஆகி வச்சுருவோம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த எலும்புடைய மஜ்ஜையிலையெல்லாம் எங்கேயுமே கிருமிகள் வந்து வராது, தொற்று வராது. வெறும் கோல்ட்ரூம்ங்கிறது வந்து ஆல்ரெடி பிளாஸ்ட் ஃப்ரீசர்லேருந்து வந்ததை அப்படியே பாதுகாக்கும், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான்
1: பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிறத அந்த தன்மை எப்படி இருக்குங்க, அதுக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி கட்டமைப்புகள் பண்ணுவீங்க? அதாவது வெப்பநிலை மட்டும்தான் நீங்கள் அதில் குறைச்சி வச்சுருப்பீங்களா? அந்த பிளாஸ்ட் ஃப்ரீசிங்கிறது எப்படி பண்ணுறீங்க?
0: இப்போ குளிர்பதன கிடங்குக்கும் இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசருக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்ட் ஃப்ரீசர் அப்படிங்கிறது வந்து குறைந்த நேரத்தில் அந்த ப்ராடக்டோட டெம்பரேச்சர் கொண்டு வரது, -40 டிகிரி இருக்கும். கோல்டு ஸ்டோரேஜ் வந்து -40 இருக்காது, மேக்ஸிமம் -20-25 தான். அப்போ பிளாஸ்ட் ஃப்ரீசர் -40 டிகிரியில் அந்த ஏர் டெம்பரேச்சர், அந்த காற்றுனுடைய டெம்பரேச்சர் வந்து -40க்கு வரபோது இந்த ப்ராடக்டோடைய உள்ள டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -20க்கு
1: வந்துடும். பிளாஸ்ட் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுனையுமே உங்களுக்கு அந்த வெப்பநிலை வந்துடுங்களா?
0: 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில் 9 மணிக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் 2 மணிக்கு வரலாம், இல்லை 12 மணிக்கு வரலாம், அடுத்த பேட்ச் இன்னொரு 3 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். எங்களுக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் வருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் 3 மணி நேரத்துக்காக இதை வந்து வடிவமைச்சிருவோம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் தான் வருங்கன்னா 6 மணி நேரத்துக்கு வடிவமைப்போம். அப்போ நீங்கள் நேரம் எவ்வளோக்கெல்லாம் குறைவாக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து என்னென்னா அதோடைய கெப்பாசிட்டி இது வந்து ஜாஸ்தியாக போயிடும், காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். அப்போ வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவை எத்தனை பேட்ச் வந்து ஒரு நாளைக்கு பண்ண முடியும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நைட்டும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து டே மட்டும் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிடும். அப்போ இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசரில் வந்து உள்ள என்ன இருக்குன்னா உங்களுக்கு கோல்டு ரூமில் இருக்கிறத விட பிளாஸ்ட் ஃப்ரீசரில் வரக்கூடிய அந்த ஏர் ரொம்ப அதிவேகமாக வரும், அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹீட்டை வந்து சீக்கிரமாக எடுக்கணும் இல்லைங்களா நம்ம, அதுதான் பேர் பிளாஸ்ட். பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், ஒரு வெடி வச்ச மாதிரி தான் உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குளிர்பதன கிடங்கில் இருக்கிறத விட பிளாஸ்ட் ஃப்ரீசரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் வந்து ஏர் வந்து ப்ராடக்ட் மேலே பட்டு வர்றபோது தான் அந்த ஹீட்டை வந்து சீக்கிரமாக எடுக்கும். அப்போ டெம்பரேச்சர் வந்து கிடுகிடுன்னு இறங்கிடும். ஈரப்பதங்கிறது வந்து இங்கே பேச்சு இருக்காது, ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த டெம்பரேச்சரும் இந்த ஸ்பீடும் நாங்கள் டிசைன் பண்ணுற போது இந்த பொருள் வச்சிருக்க சிக்கன் வச்சுருக்காங்க இல்லை எதையும் ஒன்று ஏதோ ஒரு இட்லியும் கூட வச்சுக்கங்களேன், அந்த பொருள் இருக்கிற நீர் சத்து வந்து வெளியில் போகாமல் பார்த்துக்குவோம், அதுதான் டிசைன். இப்போ ஒரு சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வைக்கிறாங்க, நீங்கள் பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 900 கிராமாக வந்துட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து நீர் சத்து வெளியில் போயிடக்கூடாது, அப்போ அங்கே ஈரப்பதமும் வந்து போயிடக்கூடாது, ஃப்ரீஸும் ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணுவோம்.
1: நீங்கள் சொல்கிற இந்த பிளாஸ்ட் ஃப்ரீஸருக்குள்ள பொருட்களை அப்பப்போ திறந்து உள்ளே வச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாங்களா?
0: அதாவது இந்த பிளாஸ்ட் ஃப்ரீசரை பொறுத்தளவுக்கு ஒரு பேட்ச் ஒரு 1000 கிலோன்னு வைங்களேன், 1000 கிலோ உள்ளே வச்சு கதவை சாத்திட்டோம்னா அந்த ப்ராடக்ட் டெம்பரேச்சர் -20 வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுக்க முடியும். இடையில வந்து கதவை திறந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. நம்ம அப்பப்போ கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது. அது வந்து குளிர்பதன கிடங்கு, நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் கொண்டு லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிளாஸ்ட் ஃப்ரீசரை பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கதவை சாத்திட்டிங்கன்னா அது -18 டிகிரியோ -20 டிகிரியோ உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ வரணும்னு ஒரு சிலரெல்லாம் -25 கேட்பாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ -40 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் வந்துடும், இது -25 வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் எடுப்பாங்க. அப்போ அதுதான் சொல்ல வர்றேன், இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம பிளாஸ்ட் ஃப்ரீசரு குளிர்பதன கிடங்கு நாங்கள் அங்கே போய் அவங்க கூட வந்து 1 டைம் 2 டைம் பேசி அவங்களோட பேட்ச் என்ன பண்ணுறான்னு அனலைஸ் பண்ணுவோம், பண்ணி நாங்களும் எங்களுடைய சஜஷன் சொல்லுவோம். நீங்கள் மெட்டீரியல் உள்ள அனுப்புறக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதில் கேப் போயிடும், கரெக்டாக அவங்க 24 மணி நேரம் போட்டு அப்படி கணக்கு போட முடியாது. அப்போ அந்த பொருள் வந்து அங்கே எங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு டைம் இருக்குது, ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க, தள்ளிட்டு வந்து இங்கே டோரை திறந்து உள்ளே லோட் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் வந்து 1/4 மணி நேரம் ஆயிரும். அப்போ இந்த 1/4 மணி நேரமாக இல்லை 1 மணி நேரமாக பண்ணிவிட்டு அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இத்தனை பேட்ச் எடுக்க முடியும்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு பேட்ச் ஜாஸ்தி வேணும்னா 2 போட்டுக்குவாங்க, 1 போடுறதுல 2 போட்டுக்குவாங்க. சில பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5000 கிலோவுக்கு 1 போட்டுவாங்க, இன்னொரு 5000 கிலோவுக்கு போட்டுக்குவாங்க, அப்படி பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து என்னென்னா நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது அப்பப்போ கொண்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு போக முடியுமானா பண்ண முடியாது.

0: இதுவரை விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தந்தார் சின்னவேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
1: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய உற்பத்தி நிகழ்ச்சியில்
0: நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகு தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி

நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 2:59. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தவிக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவிகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவகுமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி

0: 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மூணு மணி ரெண்டு நிமிஷத்துல இணைஞ்சிருக்கோம். நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழலாம். உங்களுடைய விருப்பமான பாடல்களை எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கிற நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பத்மநாபன்.
1: என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: வெண்ணிராடை படத்துல கண்ணன் என்னும் மன்னன் பேர்.
1: நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
0: டீ டைம் நிகழ்ச்சியில் அழகழகான 50-60 சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: செங்கமலத்தீவு படத்துல இருந்து பகலிலே பேசும் நிலவினை கண்டேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: அறிவதனை கருவி.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
6: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: டீ டைம் நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: என்ன
3: திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்க?
4: வசந்த மாளிகையில மயக்கம் என்ன பாட்டு?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டி அப்படின்ன காட்டு உத்திரவி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன், என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்தங்க?
1: வீர திருமகன் படத்திலிருந்து ரோஜா மலர் ராஜகுமார்.

0: நேரம் 3:28. டி டைம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து பராசக்தி பேசுகிறேன்.
0: பராசக்தி, என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: ஆரம்பி பாட்டுல இருந்து கண்ணிலே அன்பு இருந்தாலும் அந்த பாடல் போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையில் நலமே விளைக. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:32 டீ டைம் நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம். பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார்.
1: முத்துக்குமார், என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்துங்க?
2: படம் கல்யாணியின் கணவன், பாடல் எனது ராஜசபையிலே ஒரே சங்கீதம்.
1: கொடுத்துடலாம்.

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: டீ டைம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இன்ன தடகம் அருகில் உள்ள நஞ்சண்டகத்திலிருந்து பழனிசாமி.
1: பழனிசாமி, என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இருந்தீங்க?
2: எந்த வீட்டு பிள்ளையிலிருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
1: மேலும் தகவலுக்கு 9443254038
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: 3:43 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் எஸ் மனோகர் சிங்கானூர்ல இருந்து பேசுறேன்.
3: மனோகர், என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
4: எனக்கு வல்லவனுக்கு வல்லவன்ல 1000 பார்வையிலங்கிற பாடல் வேணும் மேடம்.
3: பாடல் கொடுத்துடலாங்களா?
4: ஓகே, தேங்க்யூ.

0: மணி 49 நிமிஷத்துல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைய கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்த பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: பாசமலர் படத்திலிருந்து எங்களுக்கும் காலம் வரும் அப்படிங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: பார் மகளே பார் படத்திலிருந்து நீரோடும் வைகையிலே பாடல் கொடுத்துருங்க.
0: கொடுத்துடலாங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: நாங்க உடுமலை பக்கம் ஒனாக்கலூர் கிராமத்துல இருந்து மாசிலாமணி பேசுறோம் மேடம்.
0: என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்துங்க?
1: எனக்கு ஒளி விளக்கு படத்துல இருந்து நாங்க புதுசா கட்டிக்கிட்டோம், அந்த பாட்டு வேணுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்

0: ஆகாஷ்வாணி, நேரம் 4 மணி.
1: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர்.
2: என்னங்க என்னங்க, சாப்பிட வாங்க. ஏங்க, நேரம் ஆகுதுல, பசி தாங்க மாட்டீங்க, வாங்க.
3: சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தமா கண்டோம், நமக்குன்னு யாரு இருக்காங்க? உனக்கு நானும், எனக்கு நீயும் தானே இருக்கோம்.
2: நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னங்க? உங்க தம்பி பிள்ளைகளோ என் தங்கச்சி பிள்ளைகளோ இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களையும் நாம தானே வளர்த்த ஆளாக்குறோம்.
3: சரிதான், ஆனா அவங்க நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களா? என்னைக்கு இருந்தாலும் நாம அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா தானம்மா.
2: இப்ப என்ன திடீர்னு இந்த சந்தேகம் எல்லாம்?
3: அப்போ அவங்க கிட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாதாம்மா?
2: இத பாருங்க, பெத்தவங்களை விட நாம தான் அவங்கள பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் அதிக உரிமை இருக்கு, தெரியுமா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் கேக்குறேன்?
3: ஏதோ கேக்கணும் போல இருந்துச்சு, கேட்டேன்.
2: சரிதான், சாப்பிட வாங்க.
4: கமலா, கமலா.
1: என்னங்க?
4: என்ன, உங்க அக்காவோ அத்தானோ அவங்க வீட்டு மாடிய வாடகைக்கு கொடுத்தாச்சு போல இருக்கு.
1: ஆமாங்க, ஏதோ அவங்க செலவுக்கு ஆகும்ல.
4: செலவா? உங்க அத்தானுக்கு பென்ஷன் வருது, சொந்த வீடு, குழந்தைங்க கிடையாது. அப்புறமும் ஆசைய பாரு,
1: அவங்க விட்டு அவங்க வாடகை கொடுக்கறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: நமக்கு அந்த மாடிய வாடகைக்கு தரலாமே, நாம உங்க வாடகைக்கு தானே குடி இருக்கோம்.
1: வாடகைக்கு கொடுத்தா உங்களுக்கு வாடகை கொடுக்க மனசு வருமா?
4: நீ கூட பிறந்த தங்கச்சியாச்ச, உங்ககிட்ட வாடகை கேப்பாங்களோ? கேட்டாலும் கேப்பாங்க, உங்க அக்கா தான் பணத்தாசை பிடிச்ச மனுஷியாச்ச.
1: ஐயோ, எங்க அக்காவை பத்தி குறை சொல்லணும்னா நாள் பூரா பேசுவீங்களே.
4: சரி சரி.

0: கோபப்படாத, நிதானமா யோசனை பண்ணி பாரு.
1: ஏங்க, முதல்ல நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பெத்தவங்க போன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அக்கா தான். அப்போ உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம், அடுத்தடுத்து நமக்கு பாலுவும் வாணியும் பிறந்தாச்சு, அவங்கள வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே எங்க அக்கா தானே.
0: சரி, எத்தனை வயசானாலும் மனுஷங்களுக்கு பணத்தாசை மட்டும் போகவே போகாது போல இருக்க.
1: அத நீங்க சொல்றீங்களாக்கோ.
2: என்னங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் காலையில ஆட்டோல போறத பார்த்தேன், எங்க போறாங்களாம்?
3: எனக்கு என்ன தெரியும் விஜி, எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னா சொல்ல முடியும்.
2: உங்க அண்ணி மாம்பழ கலர்ல பச்சை பார்டர் போட்டு பட்டு கட்டியிருக்காங்க, எப்படியும் 5000 இருக்கும். 5 சரம் முகப்பு செயின், தலை நிறைய பூ, குங்கும பொட்டு, 60 வயசு இருக்குமே. வயசே தெரியல, நானும் தான் இருக்கேனே.
3: சரி சரி விஜி, காலையில எதுக்கு தேவையில்லாத பேச்சு, ஆக வேண்டியத பாரு.
2: எங்க அந்த மகராசி கமலா இருக்காளே, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லியே உங்க அண்ணிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிருவா. அவங்களும் அவளுக்கு தான் அள்ளி கொடுப்பாங்க, நமக்கு கிள்ளி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளை விஷயம் என்னாச்சே?
3: நமக்கு என்ன விஷி, ரெண்டும் மகன்க தான். பெரியவன் ஸ்ரீதர் வேலைக்கு போயிச்சான், சின்னவன் 10வது போறான். இவ்வளவு நாளும் அண்ணனும் அண்ணியும் தானே அவங்கள பாத்துக்கிட்டாங்க, இனிமையாவது அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருப்போமே.
2: இங்க பாருங்க, வாரிசு இல்லாத சொத்து யாரு வேணும்னாலும் அபகரிச்சுட்டு போலான்னு நான் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேங்க. உங்க அண்ணனுக்கு நீங்க தான் ஒரே தம்பி, ஒரே வாரிசு, ஞாபகம் இருக்கட்டும்.
3: அப்பப்பா என்ன பேராசை.
4: நாகு நாகு
1: சொல்லுங்க.
4: நேத்து எலுமிச்ச ஊர்கா வச்சியே ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர். ஆமா, கடையில வாங்கினதா?
1: என் தங்கச்சி கமலா கொண்டுட்டு வந்தா. எப்போ ஊர்கா போடுறதுல அவ எக்ஸ்பர்ட்ங்க, கைப்பக்குவம் யாருக்கும் வராது.
4: ஆமா ஆமா, அவ சமையலும் நல்லா தான் இருக்கும், உனக்கு தான் அந்த வேலையெல்லாம் ஓடாது.
1: வேணா இன்னும் கொஞ்சம் ஊர்கா கொண்டு வர சொல்லி கமலாக்கு ஃபோன் பண்ணட்டுமா?
4: அதெல்லாம் வேண்டாமா, அவ வீட்டுக்கு வேணும்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, முன்ன மாதிரி நம்ம அப்படி நினைக்க கூடாது.
1: நீங்க வேற, நான் சொன்னா அவங்களுக்கு வேத வாக்கு.
4: நாகு, யார்ட்டையும் நாம ரொம்ப உரிமை எடுத்து கூடாதுமா, அது எப்பவும் போல இருக்காது, அது அவ்வளவு நல்லது இல்ல.
1: நீங்க வேற.
2: ஏங்க, நான் எங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: காலையில அங்க என்ன வேலை உனக்கு, நம்ம வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே?
2: பாவங்க, அவ ஆசையா ஊர்கா கேட்டா, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேனே.
0: உங்க அத்தா தான் வண்டி வச்சிருக்காருல்ல, அவர் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே?
2: ஒரு காலத்துல விடியறதுக்கு முன்னால அவ வீட்டு வாசல்ல போய் நின்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாம கஷ்டப்படும் போது அவங்க தான் உதவி பண்ணாங்க, மறந்துடாதீங்க.
0: அதுக்காக காலமெல்லாம் நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? அதுக்கு தான் நாமனும் அவங்களுக்கு உழைச்சி நன்றி செலுத்தியாச்சு. இல்ல,
2: அவ எனக்கு அக்கா இல்லைங்க, பெத்த தாய் மாதிரி. வாழ்நாள் முழுசும் உழைச்சாலும் நாம பட்ட கடன் தீராது.
0: சரி தாயே, உங்க அக்காவுக்கு கோயில் கட்டி கும்பிடு. இப்போ உங்க அக்காவை பார்க்க போனோம், போறது சரி, உடனே திரும்பி வந்துரு, சரியா?
2: சரி சரி.
4: என்னவா விஜி, அவசரமா என்ன பார்க்கணும் சொன்னியாமே, எதுக்கு சொல்லுமா?
2: அத்தா வந்துட்டான், உங்க தம்பி குடும்பத்துக்கு நீங்க தான் உதவி செஞ்சாகணும், எங்களுக்கும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அத்தா.
4: என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன், முதல்ல என்னன்னு சொல்லு.
2: அத்தா நீங்க செய்ய நினைச்சாலும் நாகு அக்கா செய்ய விடமாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தங்கச்சி குடும்பம் தான் உயிர்.
3: விஜி சொல்றத உடனே சொல்லு, அண்ணனை காக்க வைக்காத, அவர் ஹார்ட் பேஷண்ட் இல்லையா?
2: சொல்றேன் அத்தா, நம்ம ஸ்ரீதருக்கு வெளிநாடு போக யோகா வந்திருக்கு.
4: அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வரட்டுமே.
3: அண்ணே, அதுக்கு ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்கணுமா? இப்போ

0: உன் பார்க்குற வேலையில் சம்பளம் ரொம்ப கம்மி, இல்லைன்னா நாங்கள் கூட புரட்டி கொடுத்துருவோம்.
1: அஞ்சு பத்து இல்லையாக்கா, 5 லட்சம் வேணுமா?
0: விஜய்
1: அட, நீங்க சும்மா இருங்க, அத்தான் கண்டிப்பா தருவாரு. ஸ்ரீதர் மேல அவருக்கு ரொம்ப பாசம் உண்டு இல்லையாத்தா.
0: அண்ணே நீங்க வீட்டுல இருங்க, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ பேசிட்டு இருக்க நான் வந்துடுறேன்.
1: அத்தான் உங்க தம்பி

0: அண்ணே நீ வீட்டில் இருங்க, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசிட்டு இருக்க நான் வந்துடுறேன்.
1: அத்தான் உங்க தம்பி கடனாளியா நிக்கிறார், உங்ககிட்ட சொல்ல வெக்கப்படுறார்.
2: விஜய் என்னமா சொல்ற?
1: ஆமா தான், 5 லட்சம் வரை எங்களுக்கு கடன் இருக்கு. இப்ப ஸ்ரீதர் வேற பணம் கேக்குறான். 4 நாளா பணத்தை எப்படி பரட்டுறது, அவனை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு வீட்டுல ஒரே சண்டை தான். நாங்க உங்களைத்தான் நம்பி இருக்கோம்.
2: அப்படியா சொல்லாதம்மா, அது ஸ்ரீதரோட வாழ்க்கை. இந்த வாரம் எப்படியும் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிடலாம். தைரியமா இரு, தைரியமா இரு.
1: சரிதான்.
3: பெரியப்பா பார்க்குக்கு வர சொன்னீங்களே.
2: ஆமா, உங்க அப்பா அனாவசியமா செலவு பண்ண மாட்டானே. 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கானா, அப்படி என்ன செலவு அவனுக்கு?
3: அது தெரியல பெரியப்பா, ஆனா சாக போறேன்னு ஒரே அழுக வேற.
2: சரி, நீ வெளிநாடு போய்த்தான் ஆகணுமா? ஏன், நம்ம நாட்டில் அரசாங்கம் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காடா.
3: அது வந்து பெரியப்பா, என் ஃப்ரெண்டு சில பேர் போயிருக்காங்க, நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. வெளிநாடு போகிறது நல்லது பெரியப்பா.
2: சரியப்பா, சரி சரி. உன் பெரியம்மாவுக்கு தெரியாம ஒரு 5 லட்சம் தாரேன். நீங்கள் நல்லா இருந்தால் போதும்ப்பா, நல்லா இருந்தால் போதும்.
3: சரிங்க பெரியப்பா.
4: என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: நல்லா தான் இருக்கேன், மனசுதாமா சரியில்லை. சொந்தக்காரங்கெல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்காங்களோன்னு தோணுதுப்பா.
4: என் தங்கச்சி கமலா மட்டும்தாங்க பண ஆசை இல்லாதவ. ஆனா உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே விஜி, அவளுக்கு நம்ம சொத்து மேலதான் கண்ணு, அவளை மட்டும் நம்ப கூடாது.
2: ஆமா, ஸ்ரீதர் நல்ல பையன் தானே?
4: அவனா? நீங்க வேற, அவ அம்மா என்ன சொன்னாலும் செய்வான். நீங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த குணமே சில நேரம் ஆபத்தா முடிஞ்சிடும், தெரியுமா? அத முத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்ரீதரை பத்தி ஏன் கேக்குறீங்க?
2: இல்ல சும்மா தான் கேட்டேன். ஆமா, கமல புருஷன் எப்படி?
4: அப்பா பயங்கரமான ஆளு, கிரிமினல் மூளை. அவரை மட்டும் நம்ப கூடாது.
2: ஸ்ரீதர், இந்த மஞ்ச பையில 5 லட்சம் பணம் இருக்கு, அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துருப்பா. ஆட்டோல பத்திரமா போ.
3: ரொம்ப நன்றி பெரியப்பா, ரொம்ப நன்றி பெரியப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா பெரியம்மா கிட்ட மட்டும் இது விஷயமா எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியப்பா.
0: என்னென்ன இந்த பக்கம் பேங்குக்கு வந்தீங்களா?
2: என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? ஸ்ரீதரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு 5 லட்சம் வேணும்னு நீயும் பொண்டாட்டின்னு தானே கேட்டீங்க? அதான் பேங்கில் 5 லட்சம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏண்டா, ஏற்கனவே 5 லட்சம் கடன் வச்சிருக்கேன்னு உன் பொண்டாட்டி வேற சொல்கிறேன். என்னடா
0: என்ன என்ன என்னென்ன சொல்கிறீங்க? நான் 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன்னா யா யார் சொன்னா?
2: விஜிதாட்டா சொன்னா?
0: ஐயோ ஐயோ அண்ணே, அவ சொல்றதுல பாதி பொய்யினே. ஸ்ரீதருக்கு வேலைக்கு போகத்தான் 5 லட்சம் கேட்டான், அதான் உங்ககிட்ட வந்திருந்தோம்.
2: அப்படியா?
4: எனக்கு ஏன் இப்படி சோர்ந்து போய் வரீங்க, என்னாச்சு?
2: நமக்கோ வயசு 60 ஆச்சு, இனிமே யாருக்கும் கடன் கொடுத்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா? நாகு,
4: பென்ஷனை வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்கு கடன் கொடுக்க போறோம்? இப்ப யாருக்கு கொடுத்தாலும் நாம இருக்கிற நிலைமையில நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா?
2: நாகு, ஏதாவது மருத்துவ செலவு நமக்கு வந்துட்டா யாருக்கிட்டமா காசு கேக்குறது?

0: அதான் பேங்க்ல 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே, அப்புறம் என்ன?
1: அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
0: என்ன இது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க.
1: யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
0: என்னங்க எழுந்துருங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. எங்க, என்னங்க, என்னங்க, என்னங்க, ஐயோ!

0: சம்பாத்தியத்துல ஒருவேளை சோறு போட நினைச்சேன் பெரியப்பா, அதுக்கு முன்னாடி போயிட்டீங்களே பெரியப்பா.
1: ஸ்ரீதர், அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு தகவல் வந்துருச்சா?
0: ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க.
1: சரி ஸ்ரீதர், நீ வாசல்ல போய் ஆக வேண்டியதை பாரு. கமலா அழாத, கமலா கமலா அழாத, கமலா ஒன்று பண்ணு, உங்கள் அக்காவோட ஏடிஎம் கார்டை வாங்கித்தா, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். போமா அழாதம்மா, போமா போ.
2: அண்ணா அண்ணா, எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களேண்ணா.
3: ஐயோ ஆண்டவா, எங்க அக்காவோட பொட்டையும் பூவையும் பறிச்சிட்டீங்களே ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அக்கா, அத்தா நம்மள விட்டுட்டு போயிட்டா அக்கா, எங்க கூடு பிறந்த பொறுப்புக்கு நீங்க தான் எல்லா காரியமும் செய்யணும். போங்க, போய் முன்னாடி நில்லுங்க, போங்க.
1: அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம்.
0: உங்க பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க.
4: ஆமாப்பா,
0: இப்ப ஆக வேண்டியதா? வாப்பா,
4: எப்ப சண்டை போட்டு இருக்கீங்க?
5: அக்கா ஏதாவது சாப்பிடுக்கா, இப்படி பட்னியா இருந்த உடம்பு என்னத்துக்காகும், சாப்பிடுக்கா.
6: நீ கொடுத்த ஊருகா நல்லா இருக்குன்னு சொன்னாரு. கமலா கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கொண்டு வர சொல்லவான்னு கேட்டேன், இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாரடி.
3: ஐயோ, வயசான மனுஷனுக்கு உப்பு ஊர்கா ஒத்துக்குமா? அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அநியாயமா அந்த மனுஷனை கொண்டுட்டீங்களே.
7: ஹே விஜய், உனக்கு கேடடி வேலை, நீ போ கிளம்பிடி.
3: கடவுளே, உரிமை உள்ளவள இப்படி விரட்டுறீங்களே. யார் யாரோ வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லாம போச்சே ஆண்டவா.
5: அக்கா நான் கிளம்புறேக்கா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம்.
7: ஏ விஜய், அன்னைக்கு உன் வீட்டுக்காரு என்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போனாரு. முதல்ல அந்த பணத்துக்கான கணக்கு இப்ப உடனே வந்து எனக்கு சேரணும்.
3: செலவு கணக்கு நாங்க மட்டும்தான் தரணுமா? உங்க அருமை தங்கச்சி புருஷனும் தான் அன்னைக்கு ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்துட்டு செலவு பண்ணாரு, அவர்கிட்ட கணக்கு கேட்க வேண்டியதானே.
5: அக்கா நாளைக்கு நான் கணக்கு கொண்டு வந்து தரேன், இப்ப கிளம்புறேன்க்கா.
3: நீங்க ஒண்ணும் அலைய வேண்டாம், இனிமே அக்காவை நாங்களே பாத்துக்கிறோம்.
0: அப்பா என்னதான் இருந்தாலும் பெரியப்பா இறந்த வீட்டுல நீங்க சண்டை போட்டிருக்க கூடாது.
8: டேய் ஸ்ரீதர், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. உங்க பெரியப்பாவுக்கு நான் ஒரே தம்பி,

0: நம்ம உரிமையை விட்டு கொடுக்கலாமா?
1: அந்த கமலாமாவுக்கும் அவங்க அக்கா வீட்டில் உரிமை உண்டுப்பா, அதையும் நீங்க மறந்துடாதீங்க.
0: விஜி, உன் பையன் என்ன சொல்றான் பாரு கேளு. நமக்கு உள்ள உரிமை கமலாவுக்கும் உண்டா?
2: நல்லா இருக்கே. உங்க பெரியப்பா பெரிய வீடு, பேங்க்ல ரொக்கம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. பெரியம்மாவுக்கு பென்ஷன் வரும், நகை வேற இருக்கு, வாரிசு கிடையாது. நீங்க தான் வாரிசு. நீ இன்னும் பெரிய வேலைக்கு போகணும். உன் தம்பிக்கு படிப்பு செலவு வேற இருக்குடா.
1: இவ்வளவு நாளும் பெரியப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. பாவம், இனி பெரியம்மா என்ன செய்வாங்களோ. நாம வேற 5 லட்சம் வாங்கியிருக்கிறோம்.
0: அதுதான், நம்ம இருக்கோமே, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும்.
2: டேய், அந்த கமலா குடும்பத்தை மட்டும் உள்ள நுழைய விடக்கூடாதுடா. ஸ்ரீதர், 5 லட்சம் பத்தி பேசவே பேசிராத. யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த கமலா லேசுப்பட்டவ இல்ல. அவன் புருஷன் ரங்கராஜா இருக்கானே, அவரு அடுத்தவங்க காசுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அவங்களுக்கு 5 லட்சம் பத்தி தெரியவே கூடாது, நான் சொல்லிட்டேன்.
0: விஜி, அப்ப அந்த 5 லட்சத்தை நீங்க அவங்களுக்கு குடுக்கற மாதிரி ஐடியா இல்லையா?
2: பாருங்க, நீங்க சும்மா இருந்தாலே போதும்.
3: எங்க அத்தா இறந்தப்போ நீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க, எவ்வளவு செலவு செஞ்சீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி கொடுங்க, அக்கா கிட்ட கொடுத்துடலாம்.
4: ஏய், உங்க அக்கா கேட்டாங்களா? கட்டுன புருஷ செத்தனைக்கும் கூட காசை பத்தி யாரும் கவலைப்படுறாங்களாக்கும்.
3: அந்த விஜய் தாங்க ரொம்ப குத்தலா பேசுனா.
5: அம்மா, அவங்க குணமே அதானே, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா. பெரியம்மா எதுவும் கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும். செலவு கணக்கெல்லாம் அவங்களுக்கு எதுக்கா?
3: அக்கா பாவம், அந்த விஜய் எப்படித்தான் சமாளிக்க போறாளோ.
4: நீ வேற, உங்க அக்காவோட அதிகாரம் எல்லாம் அந்த விஜய் குடும்பத்துல செல்லாது. உன்னைத்தான் பாடா படுத்த போறாங்க, பாத்துக்கிட்டே இரு.
5: ஆமாப்பா, அம்மாதான் பிராணி, அக்காவுக்கு உயிரை கொடுத்து கொடுத்து உழைப்பாங்கப்பா.
3: பாவம்ப்பா, அக்காவுக்கும் என்ன விட்டா யார் இருக்கா?
4: போதும் போதும், உங்களை மாதிரி ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிகளை பார்த்ததே இல்லை.
0: என்ன விஜய், என் அண்ணி என்ன சொல்றாங்க?
2: அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க பேச்சும் வார்த்தையும் இத்தனை வருஷமா உங்க அண்ணன் எப்படித்தான் சமாளிச்சாரோ தெரியலப்பா.
1: ஏன்பா, பெரியம்மா வீட்டு மாடிக்கு நாம போயிடலாமா? பெரியம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். பெரிய வீடு, வெளிச்சம், காத்து எல்லாம் நல்லா கிடைக்கும்பா.
0: ஸ்ரீதர், அண்ணன் இருக்கும் போதே நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லப்பா. இப்ப போய் அண்ணிச்ச கேட்கணுமா? அது இல்லாம அந்த 5 லட்சத்தை நினைச்சாதான் பயமா இருக்குப்பா.
2: இங்க பாருங்க, உங்க அண்ணி கிட்ட என்ன பேச்சு. முதல்ல மாடியில குடியிருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிடுவோம், அப்புறமா நாம அங்க போயிடலாம்.
0: விஜி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாத, அண்ணியோட குணம் உனக்கு தெரியாது. பிறகு நம்ம தான் அவமானப்பட்டு நிக்கணும்.
2: இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
4: கமலா, கமலா.
3: என்னங்க?
4: உங்க அக்கா விட்டு கிளம்பலையா? நானும் உன் கூட வர்றேன்.
3: இது என்ன அதிசயமா இருக்கு, நான் கூப்பிட்டா கூட வர மாட்டீங்க, இன்னைக்கு என்ன?
4: உங்க அக்கா வீட்டு மாடிய கேக்கணும், பக்கத்துல நாம இருந்தா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. அதான்.
3: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப உதவியா இருக்குங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.
4: கிண்டல் பண்ணாத, உண்மையை தான் சொல்றேன். பாவம், அவங்கள யாராவது ஏமாத்திட போறாங்க.
3: ஏங்க, எங்க அக்காவை யாரும் ஏமாத்த முடியாது.
4: அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன்.
3: வேண்டாங்க, பக்கத்துல இருந்த பிரச்சனை தான். அக்காவோட பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பிடிக்காது.
4: அப்படி இல்ல கமலா, அந்த வீட்டு மேல விஜிக்கு ஒரு கண் உண்டு. நாம அங்க போகலனா விஜி குடும்பம் அங்க போயிரும். உன்னையும் உங்க அக்காவையும் பிரிச்சிருவாங்கப்பா.
3: ஆமா, கேம் பேச்ச நீங்க என்னைக்கு கேட்டீங்க? வாங்க, வந்து எங்க அக்கா கிட்ட பேசுங்க. ஆனா அவ வெடுக்குன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன்.
4: சரி வா.
0: அண்ணி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம்.
6: இருக்கே, இன்னும் போகாம இப்படி உச்சி வெயில ஓடி வரணுமாக்கோ. சாயந்தரம் வந்திருக்கலாம்ல?
2: சாயங்காலம் போலான்னு தான்க்கா சொன்னேன், ஆனா அவங்க குழந்தை

0: உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க.
1: அவங்க குடும்ப பழக்கமே அப்படித்தானே, நினைச்சத உடனே முடிச்சிடணும்.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சரி சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், எந்திரிச்சு சாப்பிடுங்களே.
1: அவ சமையல்ல உப்பு இருக்காது, காரம் இருக்காது, அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது.
0: ஏங்க, நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்க.
3: ஒத்த கட்டையா நின்னாலும் வாய்க்கு ஒண்ணு குறைச்சல.
1: என்ன முடங்கிக்கிட்டே போறா, இந்த சாப்பாடு போட்டதையும் சேர்த்து எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம்.
4: என்னம்மா, ஏன் இப்படி கோபமா வர்ற, என்னாச்சு?
3: பாரு, என்கிட்ட ஏதாவது கேட்காத பாத்துக்கோ. இந்த பெரிய மனுஷிக்கு நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா?
4: யார சொல்லுதாங்க, யாருமா, யார சொல்ற?
3: வேற யாரு, உங்க பெரியம்மாதான். ஐயோ பாவம், அந்த மனுஷன் போயிட்டாரே, இந்த மனுஷி பட்டினியா கிடக்குமேனு இறக்கப்பட்டேன்.
4: ஓஹோ, பெரியம்மாவுக்கா? நீ சாப்பாடு கொண்டு போனியா என்ன?
3: ஆமாடா, அந்த அம்மா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க.
4: அப்பா எதுவும் பேசலையா அந்த நேரம்?
3: அந்த மனுஷன் என்னைக்கு வாய திறந்து பேசினாரு? அவர் திறமையா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கிடந்து அல்லாடுறேன்?
4: நீங்க சொல்றத பார்த்தா நாம அந்த வீட்டு மாடிக்கு போக முடியாதோ?
3: நான் முடிவு பண்ணிட்டேன், அத மாத்த யாராலையும் முடியாது. எப்படியாவது அங்க போய் ஆகணும்டா.
4: பெரியம்மா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா எனக்கு பிடிக்காதுமா, பதிலுக்கு நானும் பேசி விடுவேன்.
3: டேய், பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியடா. பெரியம்மாவுக்கு வாரிசு கிடையாது. இந்த சமயத்துல நாம உரிமையோட உள்ள நுழைஞ்சிடணும், சொத்தை கைப்பற்றணும். தவற விட்டுட்டோம்னு வையே, அந்த கமலா குடும்பம் உள்ள வந்துடும், அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது. இன்னும் உன் கல்யாணம் இருக்கு, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க. நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லு, நான் என்னத்த சொல்லி உனக்கு பொண்ணு பாப்பேன். பெரியப்பாவுக்கு நீதான் வாரிசு அப்படின்னு சொல்ல போறேன்டா.
4: சரிம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்.
3: டேய், உங்க அப்பா வாய திறந்து எதுவுமே கேட்க மாட்டாரு, நாம தான கேட்கணும்.
5: அக்கா எப்படி இருக்கக்கா, சாப்பிட்டியா?
1: வாடி, யாருமா தங்கச்சி, ரெண்டு நாளா எட்டியே பாக்கலையே. எல்லாருக்கும் அவங்க அவங்க குடும்பம் தான் முக்கியம், யார் எப்படி போனா அவங்களுக்கு என்ன?
5: ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, வாடுவ ஊருக்கு அனுப்பிட்டு வர்றோம். என்னங்க சொல்லுங்களே, சும்மா நிக்கிறீங்க?
6: இங்க வந்து உட்கார்ந்துருந்தா எங்க விளப்பு என்ன ஆகுறது? கமலாவ இங்க வச்சுக்கோங்க, ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கும்.
1: உங்க வீட்டு அம்மாவ உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எங்க வீட்டுலதான் எல்லார் கதையும் ஓடுச்சு, அத மறந்துட வேண்டாம்.
6: எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா?
5: சரி விடுங்க. அக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுக்காம அதல்ல.
1: என்ன கொண்டு வந்திருக்க?
5: மாங்காய் சாதம்.
1: உங்க அத்தா இருக்கும் போது ஒரு நாள் மாங்காய் சாதம் கொண்டுட்டு வந்து அவர் சந்தோஷமா சாப்பிட்டாரு.
5: ஏக்கா, எல்லாம் விதி, நல்லா இருந்தவங்க திடீர்னு போவாங்கன்னு யார் நினைச்சா? நீ சாப்பிடுக்கா.
1: உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குடி, வடகம் வேற வச்சிருக்கியா, நல்லா இருக்கு,
5: சாப்பிடு.
4: பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா
1: யாரு? ஸ்ரீதரா, வாடா. என்ன இவ்வளவு தூரம்? காரியம் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் ஒரு துரும்ப நகத்த மாட்டியல. உங்க அப்பா தான் பாவம், அப்பாவி மனுஷன், சூதுவாது தெரியாதவரு.
4: அப்பாவும் பெரியப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பெரியம்மா.
1: அப்போ உங்க அம்மாவும் நானும் ஒண்ணா?
4: நான் அப்படி சொல்லல பெரியம்மா, எங்க அம்மா குணத்துல கொஞ்சம் தங்கம்.
1: அப்போ நான் தகரமா? உங்க அம்மா உங்க அப்பாவை பாடா படுத்துவா, உங்க பெரியப்பாவை அப்படியா படுத்துனே?
4: பாவம், பெரியப்பாவுக்கு கொடுத்து வைக்கல, சீக்கிரமே போயிட்டாரு.

0: ஏலி அசல் விஜி மாதிரியே பேசுறானே. வந்த விஷயத்த சொல்லு, ஏதாவது கல்யாண விஷயமா?
1: இல்ல வேண்டாம், நீங்க கேட்டீங்கன்னா கோவப்படுவீங்க பெரியமா.
0: டேய் டேய் டேய், பிகு பண்ணாம சொல்லுட.
1: வந்து உங்க மாடியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் பெரியமா.
0: அதான பார்த்தேன், காரியம் இல்லாம வரமாட்டியே பெரியம்மா. ஒரு அப்பாவி வாடகை கேட்க மாட்டா, போய் கேட்டு பாருன்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பா ராட்சசி. அப்புறம் சொத்துல வேற பங்கு கேட்பீங்க.
1: பெரியம்மா கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மாவை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க?
0: டேய், வீடு தரமாட்டேன்டா, தரமாட்டேன்னா தரமாட்டேன், போதுமா?
2: ஸ்ரீதர், நீ ஏன் பெரியம்மா வீட்டுக்கு போன? பெரியப்பா இல்லை, இனிமே நம்ம கொஞ்சம் ஒதுங்கித்தான்ப்பா இருக்கணும். விஜி, நீயும் அங்கே அடிக்கடி போகாத.
3: எங்க அக்கா வீட்டுக்கு நான் போவேன், நீர் அடிச்சு நீர் விளக்குமாக்கும்.
1: ஆமா, பொல்லாத அக்கா, அவங்க பேச்சும் வார்த்தையும் அடிக்கிற மாதிரி ஓடி வராங்கம்மா.
3: எல்லாம் அருமை தங்கச்சி கமலா இருக்கிறாங்கிற தைரியம், ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன், அப்பத்தான் அவங்க அடங்குவாங்க.
2: விஜி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாத வேலை பார்க்காத.
3: இங்க பாருங்க, நாளைக்கே அவங்க வீட்டு மாடியில் இருக்கிறவங்களை போய் பாக்குறேன். கமலா உங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க, அவங்க இங்க வரப்போறாங்கன்னு சொல்றேன். அப்புறம் பாருங்க வேடிக்கைய, விஜயா கொக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க.
4: அக்கா இந்தாக்கா,
5: பேசாத.
0: ஒரு காலத்துல உங்க குடும்பத்துக்கே வடிச்சு கொட்டினவ நான். அன்னைக்கு நான் போட்டதை சாப்பிட்டுட்டு தான் இப்ப நீ இந்த பேச்சு பேசுற.
4: சரிக்கா, இன்னொரு நாள் நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு தரேன். இப்ப இத சாப்பிடுக்கா, அவங்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க.
0: என் தலையெழுத்து, நேத்து பிறந்த பயலவு கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய?
5: அம்மா நான் வீட்டு கிளம்புறேன், நீ மெதுவா வா.
0: சொன்ன உடனே துறைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம்,
4: நீ சும்மா சாப்பிடுக்கா, பேசாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க.
6: பாலு, தம்பி பாலு, என்னடா கோபம் வர்ற, என்னடா நடந்துச்சு?
5: அம்மாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க அந்த பெரியம்மா. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, எனக்கு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்.
6: தம்பி, உங்க பெரியம்மா எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்கடா, அதுக்கெல்லாம் கோபப்படலாமாப்பா.
5: என்னப்பா நீங்க?
6: அட ஆமா தம்பி, இப்போ நமக்கு காரியம் ஆகணும். நாம விலகிட்டா அந்த விஜி குடும்பம் அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிரும், அதை தெரிஞ்சுக்கோ.
5: அதுக்காக
6: வாய திறக்கவே கூடாது. உங்க பெரியப்பா வீட்டு மாடிக்கு போறோம், விஜயம்மா குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டைய கிளப்பி விட போறோம், சாமிநாதனை விரட்ட போறோம், போதுமா?
5: அப்பா கரெக்டுப்பா, அதைத்தான்பா பண்ணணும்.
0: வாங்க குழந்தனாரே, வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டப்பா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்பலையே, நல்ல வேளை.
2: அது இருக்கட்டும் அண்ணி, அன்னைக்கு ஸ்ரீதர் வீட்டுக்கு போய் என்ன சொன்னான்?
0: மாடிய கேட்டான், பாவம், உங்க சம்பளத்துல இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியுமா? நான் சொந்தக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் குழந்தனாரே, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க.
2: அண்ணி அண்ணி, அண்ணன் இருந்தா சம்மதிச்சிருப்பார்ல?
0: அவர் இருக்கும் போதே வர வேண்டியதுதானே. உங்க விஜி குளத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அங்கே இருங்க. என்ன எல்லாம் அவதான் சொல்லி அனுப்புனாளா?
2: அவ ஒண்ணும் சொல்லல நீ, நானா தான் ஒரு யோசனை செஞ்சு பார்த்தேன்.
0: உங்க யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க.
6: கமலா, கமலா.
4: என்னங்க?
6: ஒரு சந்தோஷமான விஷயம், சீக்கிரம் வா.
4: அப்படி என்னங்க விஷயம் சொல்லுங்க.

0: நம்ம பையன் பாலுவுக்கு பெரிய இடத்துல இருந்து பெண் வந்திருக்குமா?
1: பாலுக்கா, எங்க இவனுக்கு நிரந்தரமா வேலையே இல்ல, யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க?
0: அட, நீ வேற, பொண்ணும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கறாங்கன்னா பாரு.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களா?
0: என் நண்பர் கோமதி நாயகத்திற்கு குடும்ப நண்பரம். நல்ல குடும்பம், நல்ல பையனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம பையனை சொல்லியிருக்கார், நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வர்றாங்களாம்.
1: அப்படியா? சந்தோஷங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
0: ஏய், கொஞ்சம் நில்லு. உடனே போய் உங்க அக்காட்ட போய் ஒப்பிக்க போறியாக்கும்.
1: ஆமாங்க, அவ வயசுல பெரியவ, நல்ல விஷயத்த அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்.
0: ஆமாமா, நீ போய் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பாரு. முதல்ல பாலுட்ட தாண்டி சொல்லணும். நீ போய் மத்த வேலைய பாரு, போ போ.
2: வாங்க ராணியம்மா, வாங்க. என்ன, ரெண்டு நாளா எட்டியே பாக்கல? கூட பிறந்தவ ஒருத்தி, வயசானவ கணக்காள, என்னாச்சு ஏதாச்சு பாக்க கூட உனக்கு நேரம் இல்லையாக்கும்.
1: வர முடியாத சூழ்நிலை அக்கா, தப்பா நினைக்காத. அக்கா, லெமன் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஆறி போறதுக்குள்ள சாப்பிடு சரியா? எலுமிச்ச ஊருகா துவையல் தான் வச்சிருக்கேன், வடகம் மாங்காய் தொக்கு இதெல்லாம் இல்லக்கா.
2: என்னைக்கு தான் நீ முழுசா செஞ்சிருக்க? சரி, தட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு வா.
1: இந்த வரேன்க்கா. இந்த சாப்பிடு. ஏக்கா, நான் கிளம்பட்டா?
2: என்ன அதுக்குள்ள கிளம்புற? வீட்டை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ. எனக்கு வர வர முடியலடி, அந்த மனசை வேற என்ன அதையா விட்டுட்டு போயிட்டார்.
1: சரிக்கா, எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு கிளம்புறேன்.
2: என்னமோமா, கூட பிறந்த பாவத்துக்கு நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரரு மகனும் தாளிச்சு கொட்டு அவள.
1: ஐயோ, அத பேசாத.
3: அக்கா, அக்கா, விஜி வந்திருக்கேன்க்கா.
2: எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, என் அரும்ப தங்கச்சி வந்திருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு.
3: மகனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும்.
2: ஓ, ஸ்ரீதருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆள் இருக்கோ? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமாக்கும்.
3: ஏங்கா, பாலுக்கே பெண்ணு கிடைக்கும் போது என் மகனுக்கு கிடைக்காதா?
2: என்னது, பாலுவுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா?
3: அப்போ கல்யாண விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்க அரும தங்கச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்க மதிப்பு அவ்வளவுதானா?
2: ஏ விஜி, சும்மா போய் சொல்லக்கூடாது. கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான்.
3: இங்க பாருங்க, என் கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. பாவம், நீங்களும் அவங்களும் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க மாடிக்கு குடி வர போறோம்னு மாடி வீட்டுல இருக்காங்களே அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க.
2: உங்க பாடு, உங்க தங்கச்சி பாடு, எனக்கு என்ன, நான் கிளம்புறேன்.
3: என்னது இவ இப்படி சொல்லிட்டு போறாளே?
0: கமலா, நாளைக்கு மாப்பிள்ளைய பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வராங்க.
1: எங்க அக்காவுக்கு எதையுமே சொல்லாம வந்துட்டேன், யாராவது சொல்லி அவ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பா நினைப்பாங்க.
0: போதும் போதும், உங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படாத.
1: பாலுவையும் நம்ம ராணியையும் வளர்த்தது எங்க அக்கா. அந்த காலத்துல உங்க சம்பளத்துல நாம மூணு வேளை சாப்பிடுறதே பெரிய பாடா இருந்துச்சுங்க, மறந்துடாதீங்க.
0: சரி, அதுக்காக உங்க அக்காவுக்கு காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா நீ?
1: அடிமையா இருக்க வேண்டாங்க, நன்றியோட இருக்கணும்.
4: என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு?
1: பெண் வீட்டுக்காரங்க வரத பத்தி உங்க பெரியம்மா கிட்ட எதுவுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா, அவளுக்கு தெரியாம போகுமா?
4: அப்பா, பெரியம்மாட்ட சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு?
0: வேண்டாம் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்.
1: அக்கா, இந்தாக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
2: என்ன அவமானப்படுத்துறது போதுமா இல்ல இன்னும் படுத்தணுமா?
1: அக்கா, என்னக்கா சொல்ற, யார் என்ன சொன்னாங்க?

0: சொல்லு.
1: என்னமோ என் வீட்டு மாடியை காலி பண்ண சொன்னீங்களாமே. பாலுவுக்கு பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களாமே.
0: அது வந்துக்கா, மாடி வீட்டை நான் காலி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா, அவங்ககிட்ட பேசினதே இல்லையே.
1: சரி அதை விடு, பாலு விஷயத்துக்கு வா.
0: அது அக்கா, அவனுக்கு வேலை வாங்கி தந்து பெண்ணும் தர்றதா அவ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கார் போல. நிச்சயத்துக்கு முன்னால யாருக்கும் தெரிய வேண்டான்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அதான்க்கா உன்கிட்டயும் சொல்லல.
1: இந்த கதையெல்லாம் எப்படி நடந்துச்சு?
0: அது ஒரு வாரம் இருக்குக்கா, மாப்பிள்ள பார்க்க வரதா சொல்லிருக்காங்க.
1: ஓஹோ, இத்தனையும் சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது.
0: நிதானமா சொல்லலாமேனு யோசிச்சேன்.
1: உனக்கு தான் நேரம் இல்ல, அந்த பாலு வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் மாடி வீட்டுக்காரங்க கிட்ட காலி பண்ண சொன்னது யாரு? உங்க வீட்டுக்காரரா?
0: ஐயோ, அவர் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரே.
1: விஜிக்கும் மாடி மேல ஒரு கண்ணை இருக்கத்தான் செய்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன்னு.
0: அது சரிதான்க்கா, வீண் வம்பு பொல்லாப்பு வரும், வேண்டாக்கா.
1: ம், உன் புருஷங்கிட்டையும் சொல்லி வச்சிரு, மாடிக்கு வர்ற நினப்பு இருந்தா அதை அப்படியே விட்டுறணும்னு சொல்லிடு.
0: சரிக்கா.
2: கமலா, நாளைக்கு பாலுவை பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்கம்மா.
0: வரட்டுங்க, வரட்டும். நல்ல காரியம் சீக்கிரம் நடந்தா போதும். என்னங்க, அக்காவுக்கு சொல்லணும்ல.
2: ஏய், உன் அருமை அக்காவுக்கு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்றத கேளு.
3: அப்பா சொல்றதும் சரிதாம்மா. பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா.
0: பெரியம்மா பாவம்டா, உன் கல்யாண விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
2: உங்க அக்கா குறுக்க புகுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதாம்மா.
0: நீங்க தான் அத்தான் இறந்த அன்னைக்கு பண்ண செலவு கணக்கு கூட இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. அவ என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா?
2: ஆமாமா, அந்த பணத்துல நான் பெரிய பங்களா கட்டிருக்கேன் பாரு, போதுமா?
3: பெரியம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கோம்.
0: ஹே, உன் விஷயம் யார் மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாளடா. எனக்கு அதான் பயமா இருக்கு.
1: யாரு இருமிக்கிட்டே வர்றது?
4: நான் தான்.
1: ஏதாவது நோயகிய பரப்பி விட்டுறப்படாது.
4: அக்கா நான் தான், விஜி வந்திருக்கேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டி ஒரு நோயும் வராது.
5: என்ன
4: கவலை, இனி தினமும் கல்யாண சாப்பாடு தானே? மகனுக்கு கல்யாணம்னா சும்மாவா?
1: அது சரி, ஸ்ரீதருக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா என்ன?
4: அவனுக்கு கல்யாணம் பேசினா முதல்ல உங்களை தானே கூப்பிடுவோம். ஒரு ஒருத்தர் மாதிரி ரகசியமா பேசி முடிக்க மாட்டோம். அது என்ன, வயசுல பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம். சே, மனுஷங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க.
1: என்ன சொல்லுதா, எனக்கு ஒண்ணு புரியலையே.
5: பெரியம்மா, பாலுவுக்கு கல்யாணம் பேசியாச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனுக்கு வேலையும் வாங்கி தர ரெடியா இருக்காங்க.
1: பாலுவுக்கு கல்யாண விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா.
4: எங்களுக்கு தான் எதுவும் சொல்றதுக்கு ஆளே இல்ல. சரிக்கா, நாங்க கிளம்புறோம்.
1: மாடி, கமலா, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?
0: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்திதான், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
1: சரின்னு சொல்லிட வேண்டியதானே
0: அக்கா. உன்னதாங்க கூப்பிட முடியல, பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க. ஆனா அது யாருக்குமே புரியலையேக்கா.
1: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
0: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா, மருமக மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
1: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யார்தான் மதிப்பாங்க?
6: செயின்னு

0: கடையில எல்லாம் தாரேன், போட்டுக்க.
1: வேண்டாக்கா வேண்டாம், கிடைக்கிற மரியாதை கிடைச்சா போதும், நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
0: எடி, என் நகையெல்லாம் பீரோல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து தாரே போட்டுக்க.
1: ஐயோ, அதெல்லாம் எதுக்குக்கா? வேண்டாக்கா, சும்மா இரு.
0: அக்கா சொன்னா கேக்கணும், கல்யாணத்து வரைக்கும் வச்சுக்க, அப்புறமா கூடு. நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு, என் கண்ணே பற்றும் போல, அவ்வளவு அழகா இருப்ப.
2: அப்பா இங்க பாருங்களே, கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
1: ஏய் பாலு, சும்மா இருடா, கிண்டல் பண்ணாத. எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
3: அதானே, உங்க அக்கா இரவுல தானே கொடுத்திருக்கா, நீயே வச்சுக்கோன்னு கொடுக்கலையே.
1: அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆகாதே.
2: சரி சரி, சண்டை படாதீங்க, பெரியம்மா கோபப்படலையே.
1: அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, பெரிய இடத்துல பெண் கிடைச்சிருக்கு, நாம கௌரவமா இருக்கணுமே தான் நகையை தூக்கி கொடுத்துருக்கா.
3: உங்க அக்காவுக்கு இவ்வளவு வயசுக்கு மேல நகை நட்டும் தேவையா? குறைஞ்சது 50 பவுனாவது வச்சிருப்பா.
2: இருக்கும்பா, எங்க போனாலும் கழுத்துலயும் கையிலையும் தங்கமா மின்னும்பா.

0: பாப்பா, எங்க இந்த பாலு கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: அதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியிலிருந்து வந்தவ தானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்கள்ட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
0: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பன வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலைய பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
3: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
4: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
3: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
4: இல்லப்பா, நம்ம வீட்டு பீரோல தான் இருக்கு, நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
3: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி, அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும். என்ன செய்ய?
4: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
3: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை விற்று பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
4: என்னப்பா சொல்றீங்க, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
3: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகைதான்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான்.
4: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
3: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகைதானு சொல்லிருவேன். அவ என்ன நம்பித்தான் ஆகணும்.
4: நீங்களாச்சு அம்மாவாச்சு, என்னைய ஆள விட்டுருங்க.
0: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
1: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வருவோம்.
0: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்சள் கயிறோட தான் போகணுமா?
1: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
0: ஏங்க, உங்க அண்ணி கிட்ட போய் செயினும் வளையலும் வாங்கிட்டு வாங்களே.
1: இது என்ன புது பழக்கம்? நகை இல்லாம போனா கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா என்ன?
0: இங்க பாருங்க, அந்த கமலாவுக்கு குடுக்கறவங்க எனக்கு குடுக்க மாட்டாங்களா என்ன?
1: அது விஜி, குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம், நம்ம போய் கேக்குறது ரொம்ப தப்பு.
0: போங்க, உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் போய் கேக்குறேன். இந்த சொத்துக்கெல்லாம் நாம தானே வாரிசு.
1: நீ நல்லா அற்பத்தாய், அண்ணிட்ட போய் அவமானப்பட எனக்கு முடியாது.
0: இங்க பாருங்க, நீங்க போலன்னா விடுங்க, நான் போயிட்டு நகையோட தான் வருவேன்.
1: இரு இரு இரு இரு இரு, வேண்டாம், நானே போயிடுறேன்.

0: அண்ணி நல்லா இருக்கீங்களா?
1: வாங்க குழந்தனாரே, உட்காருங்க. காபி சாப்பிடுதீங்களா? விஜய் ஏதாவது சொல்லி அனுப்புனாலான்னு?
0: விஜய் ஒன்றும் சொல்லலை அண்ணி, நான் தான் வந்தேன்.
1: குழந்தனார, உங்களையும் உங்க வீட்டு எஜமானி அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
0: அது வந்து அண்ணி, விஜயோட தம்பி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு.
1: சரி,
0: அதுக்கு உங்க செயின் மலையெல்லாம் கேட்டா தர முடியுமா அண்ணி?
1: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? உங்களை நம்பி கொடுக்கறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன்.
0: சரி அண்ணி.
2: ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா? என்னங்க இங்க வாங்களே, நாம என்னங்க அப்படி கேவலமா போயிட்டோம்?
3: ஏம்மா, என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் இப்படி கத்துறீங்க?
0: விஜய் விஜய், என்னாச்சு?
2: ஏங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லனா தங்க நகைய தர மாட்டேன்னு உங்க அண்ணி சொல்லிருக்கணும். இப்படியா கவரிங் நகைய குடுத்து ஏமாத்துவாங்க?
0: என்னது, கவரிங் நகையா?
2: ஆமாங்க.
0: இருக்காது விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம். அது நம்பிக்கையான கடையாச்சே?
2: இல்லங்க, நான் நகை கடையில போய் காட்டி கேட்டேன்.
3: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
2: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
0: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
2: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன். அக்கா அக்கா, உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? உங்களை நம்பி நகையெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமே அக்கா. இப்படி கவரிங் நகைய கொடுத்துதான் ஏமாத்தணுமா அக்கா? சொல்லுங்க அக்கா.
1: விஜய், என்னடி சொல்ற?
2: ஆமா,
1: கவரிங் நகையா? இங்க பாரு, வளையல் 4 பவுன், செயின் 4 பவுன், மொத்தம் 8 பவுன்.
2: கரும கரும, வெறும் கவரிங்னு சொல்லிட்டு இருக்க நீங்க வேற.
1: அன்னைக்கு கமலாவுக்கு கொடுத்தனே, 4 நாள் கழிச்சு வந்து கொடுத்தாளே, ஒண்ணுமே சொல்லலையே.
2: இப்பதான் தங்க மாதிரி கவரிங் நகையும் கிடைக்குதே.
1: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா? என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
2: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க. நாளைக்கே வீட்டையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
1: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
4: அக்கா, அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
1: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
4: என்னக்கா இது? நீதான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல்ல, இந்த கவரிங் வளையல வேற எதுக்கு உனக்கு?
1: கமலா, இது நீ கொண்டு வந்ததடி. அடி பாவி, தங்க வளையல கவரிங் வளையலாக்கி தேடி 8 பவுன் நகைய வித்து வாயில போட்டிருக்கீங்களே. கூட பிறந்தவள பெத்த மகளா நினைச்சேனே, இப்படி ஏமாத்திட்டேடி, இப்படி ஏமாத்திட்டே.
4: என்னக்கா சொல்ற, என்ன நம்பு? செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்த.
1: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
4: அக்கா சும்மாரு, நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீ தான் யாரையும் நம்ப மாட்டியே.
1: நீதான் நன்றி கட்டவ
4: என் வீட்டு கூட பாக்காம நான் உனக்கு உழைச்சு உழைப்பு இருக்கே, உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, கிருமி நான் இங்க வரவே மாட்டேன்.
1: கடவுளே.
0: அம்மா,

0: அம்மா ஏமா அழுதுகிட்டே ஓடி வர்ற, என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
1: கமலா என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
2: எங்க அக்கா உங்களை திருட என்ன சொல்றாங்க, அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரி நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
0: அம்மா பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
1: டேய் சும்மா இருறா.
2: ஏய் பாலு என்னடா சொல்ற, சொல்லு என்ன சொல்ற?
0: அம்மா கல்யாண செலவுகள்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காருமா, அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க நகையெல்லாம் வித்துட்டாருமா, அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
2: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
1: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா என்ன?
3: அண்ணி அண்ணி என்னாச்சு, ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கிறீங்க?
4: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவனு தூக்கி வச்சு கொண்டாடணும்ல, நான் கொடுத்த தங்க நகையை வித்துட்டு கவரிங் நகையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டாவ புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்குத்தான் அலையிறாங்கன்னு உங்க அண்ணன் அடிக்கடி வருத்தப்படுவாரு.
3: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
4: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா, அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
3: அது அண்ணி ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 500,000 அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
4: அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா, நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா நீங்க இப்படி என்ன அனதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
3: அண்ணி அண்ணி அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
4: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும் முழிக்காதீங்க, போங்க போங்க போங்க, இங்க இருந்து போயிருங்க.

0: அக்கா, அக்கா, அக்கா, அக்கா! ஐயோ, ஃபோன் வேற அடிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு என்னாச்சு தெரியல, கதவு திறக்க மாட்டேங்கறாளே. ஐயோ, வாங்களே, எல்லாரும் வாங்களே, கதவு உடைக்கல.
1: அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சுமா? தெரியுமா உங்களுக்கு என்னாச்சுமா? அம்மா,
2: அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோகம் ஜீவன் ஸே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம்

0: வாழ்க்கை இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
1: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
3: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி.
1: கபிலன். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தாவேக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சியில் நிறைய ஸ்பெஷல் டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங்கே நீங்கள் வந்து சூப்பர்பான ஒரு டே இல்லையா? இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இதை பற்றி நிறைய

விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி மற்ற என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூட் இல்லையா. ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்பெஷலான டேஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான டேஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய டேஸ்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நமக்காக புதிய கீதை திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:08 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மிக முக்கியமான தினம். அது என்ன தினம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா காலையிலே நிறைய ஸ்பெஷலான ஷோஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டு பயன்பெற்றிருக்கோம் இல்லையா. யோகா செய்யணும், நோயற்ற ஒரு வாழ்வு நமக்கு இல்லாமல் நல்ல ஒரு வாழ்வை நம்ம வந்து பெறணும். உடலுக்கு வலிமை, மனதிற்கும் அமைதி. ஸோ டெய்லி சின்ன ஒரு 2-5 நிமிடங்கள் நம்ம வந்து டெய்லி வந்து யோகா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் வந்து உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள். அதை தாண்டி வேறு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான தினமும் கூட, உலக இசை தினம், வேர்ல்ட் மியூசிக் டே வந்து இன்றைக்கி தான், இந்த June 21. ஸோ இசை அப்படின்னாலே என்ன, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நேயர்களுக்காக. நிறைய எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்டாலே நம்மளுடைய மனசுக்கு வந்து அப்படியே லேஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இந்த உலக இசை தினம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இசை கலைஞர்களுடைய பங்களிப்பு, அவங்க

தினம், வேர்ல்டு மியூசிக் டே வந்து இன்னைக்கு தான், இந்த ஜூன் 21ஆம் தேதி. ஸோ இசை அப்படின்னாலே என்ன, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நேயர்களுக்காக. நிறைய எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்டாலே நம்மளுடைய மனசுக்கு வந்து அப்படியே லேஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இந்த உலக இசை தினம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இசை கலைஞர்களுடைய பங்களிப்பு, அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டாடணும், இசை மகத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. மகிழ்ச்சியை கொடுக்கறது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது, ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னாலுமே நான் இந்த சாங்கை நான் இவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க, இந்த பாட்டு இவங்களுக்காக நம்ம வந்து டெடிக்கேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு பாடல் மூலமாக நம்மளுடைய உணர்வுகளையே வந்து நம்ம இன்னொருத்தங்க நம்ம சொல்லாமல் அந்த பாட்டை கேட்டாலே அவங்க புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட பாடல்கள் இசையின் மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்த ஒரு விஷயமா இருக்குது. மொழி, இனம், நாடு அப்படின்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி மக்களை ஒரு சேர வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இசை அப்படிங்கிற வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட இந்த மியூசிக் வந்து எளிதாக நமக்கு வந்து வெளிப்படுத்துது. ஒரு குழந்தை நல்லா அழகாக பாடினா கூட இந்த குழந்தை வந்து எவ்வளோ ஞானம் எப்படி பாடுது இந்த சின்ன வயசில் அப்படின்னு நம்மலாம் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏன்னா அந்த ஞானம் எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்கறதில்ல, ஒரு சில பேர்த்துக்கு தான் மியூசிக்குடைய டெப்த் என்ன, மியூசிக் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்துக்குமே நல்லா பாட முடியுமானா கண்டிப்பாக பாட முடியாது. ஸோ யார் யாருக்கு அந்த பாடல் நல்லா பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நல்லா பாடணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த ஒரு திறமை இல்லை இல்லையா. ஸோ கடவுள் ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த ஒரு ஞானத்தை கொடுத்து படைக்கிறாரு பூமியில். ஸோ மனதை வருடக்கூடிய மெலடி, உற்சாகம் நிறைந்த தாளங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கேட்டாலே அந்த நாள் வந்து நமக்கு நல்லபடியாக போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இசை கலைஞர்களை நம்ம வந்து பாராட்டணும், இசையை ரசிக்கணும். அனைவருக்கும் உலக இசை தின நல்வாழ்த்துக்களோட இப்போ நமக்காக பாட்டு, தசாவதாரம் திரைப்படத்திற்காக.

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 5:22 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக இன்னைக்கு சர்வதேச சூரிய அயன தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துலேயே இந்த வருஷத்துலேயே மிக நீண்ட பகல் நேரம் இன்னைக்கு தான். இயற்கையினுடைய அதிசயத்தை பாருங்க, சூரியனோட ஆற்றலை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, June 21 இன்று வருஷத்திலேயே அதிக நேரம் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய நாள். பொதுவாக பகல் முடிஞ்சோடனே டக்குன்னு நைட்டு வந்துடும், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பகல் மட்டுமே கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்கும், இரவு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது டக்குன்னு தூங்கி எந்த கால நாளைக்கு காலையில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா, பூமி வந்து சூரியனை சுத்தும் போது சற்று சாஞ்சமேனிக்கு சுத்துதான், தள்ளி சுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு சூரியன் நமக்கு அதிக நேரம் தெரிவாரு. இன்னும் சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த வருஷத்துல சூரியன் அதிக நேரம் வேலை பார்க்குற நாள் இன்னைக்குதான் போல இருக்கு. சூரியனுக்கு ஓவர் டைம் டியூட்டியா இன்னைக்கு, சரி நல்லபடியா டியூட்டியை முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல பகலுக்கு அதிகமான பங்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சரி, இப்போ உங்களுக்காக பாட்டு தம்பி படத்துலேருந்து.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டைம் கரெக்டாக 5:33 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஒரு மிக சிறப்பான ஒரு நாளில் இன்றைக்கு தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டேவும் இன்றைக்கி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராக இருப்பவர் தந்தை தான் இல்லையா. அவங்கள வந்து

கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. 1909 வருஷம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோனோரோ ஸ்மார்ட் டோட் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தன்னுடைய தந்தை தனியாக தாய் இல்லாமல் 6 குழந்தைகளை வந்து வளர்த்திருக்கிறாரு. ஸோ இதனாலேயே தன்னுடைய தந்தையை வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக 1910 ஃபாதர்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றோம். குடும்பத்தின் தூணாகவும் அன்பினுடைய உருவமாகவும் பாதுகாவலர், முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா தியாகத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கிறாங்க. பல நேரங்களில் தாயினுடைய அன்பு வெளிப்படையாக தெரியும், ஆனால் தந்தையினுடைய அன்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுப்புகளினுடைய வழியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அப்பாவுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவும் அவருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள். குடும்பத்துடைய அந்த உறவை வலுப்படுத்த அவங்களுடைய அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரே வார்த்தை தான், ஒரு குழந்தை நடந்து போயிட்டுருக்கும்போது கையை பிடிச்சு வழி காட்டுபவர் அப்பா. வாழ்க்கையில் விழுந்தாலும் சரி எழுந்து நின்று தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பவரும் அப்பா தான். அன்பை அதிகமாக வெளிக்காட்டாமல் இருப்பவரும் அப்பா தான். என்னென்னா, குடும்பத்துடைய நலன் தான் அவங்களுக்கு பெருசு. குடும்பத்தினுடைய நலனுக்காக அமைதியாக உழைக்கும் ஒரு அனைத்து அப்பாக்களுக்கும் இந்த அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனமார்ந்த சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள்.
1: அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் என்கிற அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் கூற்றுக்கேற்ப நம்மிடையே உள்ள ஆறு தீய குணங்களையும் தியானம் செய்வதன் மூலம் சீரமைப்போம், மன அமைதி பெறுவோம்.
2: மேலும் தகவலுக்கு 9443254038.
3: டைம் கரெக்டாக 5:45 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்ததான மிக முக்கியமான தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே உயரமான நிலவிலங்கு யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? உடனே நமக்கு நினைவு ஞாபகத்தில் வர்றது ஒட்டகச்சிவிங்கி தான், இல்லையா? இன்றைக்கு உலக ஒட்டகச்சிவிங்கி தினம், வேர்ல்டு ஜிராஃபி டே. சுமார் 18 உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த அசத்தலான ஒரு உயிரினம் பற்றி பார்த்திங்கன்னா, தன்னுடைய நீண்ட ஒரு கழுத்தாலும் அழகான அந்த ஒரு புள்ளி வடிவங்களாலும் எல்லாத்தையுமே வந்து கவரக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ஒரு ஒட்டகத்தை நம்ம பார்த்தா கூட ஒரு 5 பார்த்துட்டே நிற்போம், அந்தளவுக்கு வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டகச்சிவிங்கினுடைய நாக்கு வந்து சுமார் 45 to 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். அதனாலேயே மரத்தினுடைய உயரமான கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளை கூட எளிதாக அது வந்து பிடிச்சு சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் இந்த மாதிரியான காரணங்களால் இந்த ஒட்டகச்சிவிங்கிகளுடைய எண்ணிக்கை பல இடங்களில் குறைஞ்சிட்டே வருது. அதனால் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள் வந்து கொண்டாடப்படுது. இன்னும் சொல்லணும்னா, ஸ்கூல்லெல்லாம் வந்து அசம்பிளியில் நம்ம நிற்கும்போது ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு டீச்சர் நம்மளை சொல்லுவாங்க. அப்படி போய் நம்ம கடைசி வரிசையில் நின்னா கூட இந்த ஒட்டகச்சிவிங்கியை நம்மளால் மிஞ்ச முடியாதுங்க, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும். ஸோ உயரத்திலேயே சாம்பியன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அழகான உயிரினத்தை நம்ம வந்து சொல்லலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:52 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா தினத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, எல்லா தினத்திற்கும் ஒரு உயிர் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா தினத்தையும் வந்து நம்ம நார்மலான ஒரு டே அப்படின்னு சொல்லி எல்லாம் கடந்து போயிட முடியாது. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் டேஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய லைஃப் வந்து யோகா மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை சமநிலையோடும் இசை போல இனிமையாகவும், அதே போல் இன்றைக்கி சூரியன் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதே போல் அப்பாவுடைய அன்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் அப்படியே மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் நம்மளுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை வந்து இன்னொரு நாளை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். சந்தோஷமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மேக்ஸிமம் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து வெளிவருவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட்,

0: திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாம இனி கேட்க போறோம் பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சி தொகுப்புல நான் RJ வாகினி தனிஸ்லாஸ். நிகழ்ச்சியில திரையில் பக்தி இசை கேட்கலாம்.

கேட்ட பாடல் மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியது. இதுவரை பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்டோம். நேரம் மாலை 6:26:28. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல் இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் 6:40 இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட நேரடி வர்ணனை கேட்கலாம். நாளைக்கு June 22 திங்கட்கிழமை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் பகுதியை தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 பத்ம விருது பெற்ற எஸ்கேஎம் மயிலானந்தம் அவர்களின் பாட்காஸ்ட் கேட்கலாம். பகல் 12:00 வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் பானுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் உழவர் கடன் அட்டை திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிறப்பு நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் டாக்டர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தடிமர அரசன் தேக்கு எனும் தலைப்பிலான தகவல்கள் கேட்கலாம். நேரம் மாலை 6:28. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கிடையே ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் மான்செஸ்டர் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க.
1: ஓ,
0: வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உலகம் முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மட்டுமின்றி உலகையும் ஒருங்கிணைக்கும் வல்லமை யோகா பயிற்சிக்கு உள்ளதாக அவர் கூறினார். யோகா தினத்தன்று மட்டும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளாமல் தினசரி யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யோகா பயிற்சியை அன்றாட நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் இந்நாளையொட்டி யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற மைய கருத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதாக திருப்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் பவித்ர லட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
6: இந்த வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது, முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்றா இணைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா. ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்க, ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுங்க.
5: திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
5: இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வு

0: துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகாவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த

0: இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
1: இனி மான்செஸ்டர் ஓல்ட் டிராஃபர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வர்ணனை செய்திகள். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காது

0: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே. விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ. மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
0: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர். விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரி நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர்

திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும் ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்று நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரை சதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ராட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள்

நியூஸ் ஆனார் ஆப்பில் திரைசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது.

இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு ஈ வள்ளி. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். இதோ அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம்.
1: டிசம்பர் 19. நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்களில் புகழ்பெற்ற புரட்சியாளர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லின் நினைவு நாள். நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்பவர்களில் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லும் ஒருவர். அவர் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு முழுமை பெறாது. புரட்சியின் ரத்தம் தோய்ந்த வரலாற்றில் பிஸ்மில் ஒளிரும் செந்தாமரை போன்றவர். அதன் ஒளி இன்றும் நாட்டின் உயிர் துடிப்பில் புதிய வலிமையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. இவர் 1897 ஆண்டு ஜூன் 11 உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூர் நகரத்தில் உள்ள ஒரு பக்தியுள்ள சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். அப்பா திரு முரளிதர் மற்றும் தாய் திருமதி மூலமதி அதீத பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். அப்பா முரளிதரை அனைவரும் பண்டிட்ஜி என்று அழைத்து வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ராம்பிரசாத் பிஸ்மில்லையும் மக்கள் பண்டிட்ஜி என்ற பெயரால் அழைக்க தொடங்கினர். அகில பாரத நாடகத்தில் இன்று பிஸ்மில் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய வாழ்க்கையின் சில சம்பவங்களை மையமாக கொண்டதே ஏக்தா பிஸ்மில் என்ற இந்த நாடகம்.
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
3: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
3: இன்குலாப் ஜிந்தாபாத்,
2: இன்குலாப் ஜிந்தாபாத,
3: இன்குலாப் ஜிந்தாபாத,
2: இன்குலாப் ஜிந்தாபாத்,
3: இன்குலாப் ஜிந்தாபாத்.
2: பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே.
4: புரட்சி தோள்களில் பட்ட குண்டுகள் ஒரு புதிய மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இது போன்ற அழைப்புகள் மற்றும் ஆரவாரங்களால் வரலாறே நடுநடுங்கி விடுகிறது. சிம்மாசனம் நடுங்க தொடங்குகிறது. அதிகாரத்தின் போதையில் மூழ்கிய பெருமிதம் அடிபட்ட பாம்பு போல புழுதியில் புரளத் தொடங்குகிறது. பூமி புரள்கிறது. அநீதியின் கால்கள் தடுமாறுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் புரட்சியின் அக்னிபுத்திரன் தங்கள் வழிகளை மாற்றுவதில்லை. அவர்கள் தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொரு ஆபத்தையும் ஒரு புதிய வழியில் எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நாட்டின் கலாச்சாரத்திற்கும் துணிச்சலுக்கும் பங்களிக்கிறார்கள்.
5: ஒரு முறை வரும் மரணத்தைக் கண்டு பயம் ஏன்? இறப்பை விளையாட்டாக புரிந்து கொண்டால் மரணம் ஏன்? நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கட்டும்.
0: எதுவும் நடக்கவில்லையா? நம் வேதனை உங்களுக்கு புரியவா போகிறது? எதுவுமே நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்பா, எங்கள் வழியை புரிந்து கொள்ளது. என் நடவடிக்கைகள் நன்றாக இல்லை என்று அவர் கூறுகிறார். நான் அரசுக்கு எதிராக எழுதுகிறேன். அதற்கு எதிரான செயல்களை ரகசியமாக செய்து வருகிறேன். காவல்துறையினர் என்னாலும் என்னை சிறைப்பிடிக்கும் நோக்கத்தோடு வாசலில் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். நான் திருந்தட்டுமா அல்லது வீட்டை விட்டு வெளியேறட்டுமா? என் பதிலை எதிர்பார்க்காமல் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன? நான் வீட்டில் இல்லாவிட்டால் அம்மாவின் நிலை என்னவாகும் என்று தெரியுமா?
6: டே ராம் பிரசாத், என்னவாயிற்று உனக்கு? திருமணம் செய்து கொண்டு குழப்பத்தோடு இல்லாமல் நிம்மதியாக இந்த வீடு என்ற கோவிலில் இருக்கிறாயல்லவா? தேசபக்தி எல்லாவித பிரச்சனைகளையும் வழிகளையும் கொண்டு வருகிறது. அதை தேர்ந்தெடுக்கும் நபருக்கு இந்த தொல்லைகள் மற்றும் வழிகள் அனைத்தும் ஆறுதலாகவும் எளிதாகவும் மாறுகிறது. ராம் பிரசாத், நம்முடைய லட்சியத்தின் மீது உற்சாகமாக இருக்க வேண்டும்.
0: நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா, நான் உற்சாகமாக இருக்கிறேன்.

0: அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். இந்த நாட்டின் மண்ணின் மீது உள்ள பாசத்தினால் நான் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதை தாங்க தயாராகவும் இருக்கிறேன்.
1: விதி தானே உன்னை தேர்ந்தெடுத்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெருப்பை உமிழ்ந்து கொண்டே புத்தகங்களை எழுதி அச்சடிக்க தொடங்கியிருந்தாய். புத்தகங்களின் விற்பனையினால் கிடைத்த பணத்தில் அணுகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வாங்க தொடங்கிவிட்டாய்.
0: என்ன செய்வது? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பாரதத்தின் மீது இருண்ட நோக்கத்துடன் வெள்ளைக்காரனின் ஆட்சியை பார்த்திருக்கிறேன். பசியுடன் இருக்க முடியும், ஆனால் ஆயுதம் இல்லாமல் வெள்ளைக்காரர்களோடு சண்டையிட முடியாது. இரும்பை இரும்பால் தான் அறுக்க முடியும். வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி சூட்டால் தான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும்.
1: மிதவாதிகளான பிற தலைவர்கள் மறுத்தாலும் லக்னோவின் மாநாட்டில் லோக்மானிய திலக் இரவோடு இரவாக ஊர்வலம் நடத்திய போது அவர் இளைஞர்களிடையே பிரபலமாகிவிட்டார்.
0: ஆமாம், ஆங்கிலேயர்களின் கண்களுக்கு அது உறுத்தலாகிவிட்டதம்மா.
1: இதெல்லாம் இருக்கட்டும். தற்போது பண்டிட் முரளிதரின் மகன் ராம் பிரசாத் ஒரு புரட்சிக்காரன் என்பதும் ஆங்கிலேயர்களை உயிரோடு புதைக்க கங்கணம் கட்டி தருவதும் அவர்களுக்கு தெரியாது.
0: ஆமாம், உண்மை. ஆங்கிலேயர்களின் நெஞ்சில் உதைத்து பாரதத்தில் விளையும் ஒரு தானியத்தை கூட சாப்பிட விட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உண்மையை சொன்னீர்களம்மா. விதியானது ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது.
1: சரி ராம் பிரசாத், அடுத்து என்ன? உன் தாய்நாட்டு பற்றின அமைப்பு எப்படி இயங்கும்? இப்போது அந்த அமைப்பை உருவாக்க நாம் பணத்தையும் புதிய கூட்டாளிகளையும் திரட்ட வேண்டும்.
0: ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறதம்மா.
1: என்ன தீர்வு அது ராம் பிரசாத்?
0: கொள்ளையடிப்பது. அது ஒன்று மட்டும்தான் தீர்வு.
2: இன்றைய சமீபத்திய செய்திகள். மெயின்புரியில் மூன்றாவது கொள்ளை. காவல்துறையினர் மெயின்புரியில் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கொள்ளையில் முக்கிய பங்காற்றிய கேந்தாலால் தீக்ஷித் சிக்கினார். தில்லி மற்றும் ஆக்ராவில் நடக்க இருந்த கொள்ளைக்காக திட்டமிட்டவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இரண்டு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு தொடங்கியது. பலர் கொல்லப்பட்டனர். இதில் சிறைப்பிடிக்கப்பட்ட கேந்தாலால் தீக்ஷித் சிறையில் இருந்து கைவிலங்கோடு தப்பி ஓட்டம். தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
3: மைன்புரி சம்பவத்தின் கதை தனித்துவமானது மற்றும் ஊக்கமளிக்கிறது. தீக்ஷித்ஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்களில் நம் பிஸ்மிலும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
4: யாருக்கு தெரியும்? இப்போதெல்லாம் இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பிரிட்டிஷ் உளவாளிகள் மூளை முடுக்கில் பரவியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இப்போது பழக்கமாகிவிட்டது.
5: நீங்கள் ஷாஜகான்பூருக்கு திரும்பியதற்கு கடவுளுக்கு நன்றி ராம் பிரசாத்.
6: மெயின்புரி சதியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு அறிவித்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லையென்றால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகியதாக இங்கு செய்து வந்திருக்கும்.
4: பிஸ்மில், நீங்கள் தியாகி என்று நாங்கள் நினைத்தோம்.
0: யோகேஷ், உனக்கும் சசீந்திரனுக்கும் பின்னால் போலீஸ் துரத்தி கொண்டு இருப்பது போல இங்கும் அப்படியே நடக்கிறது. தியாகியாக மாறுவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. வீரர்களின் கண்ணில் மண்ணை தூவி மெயின்புரி சிறையிலிருந்து கேந்தலால்ஜி தப்பியதால் பிரிட்டிஷ் காவல்துறை கோபமடைந்துள்ளனர். எங்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. போலீஸ் அங்கு வந்துவிட்டது. யமுனையில் குதித்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை.
6: கேந்தலால்ஜி எங்கே இருந்தார்? இத்தனை நாள் என்ன செய்தார்?
0: நதிக்கரையில் உள்ள கிகார் காடுகளில் மாத கணக்கில் தங்கி புத்தகங்களையும் கவிதைகளையும் எழுதினார்.
6: நிறைய சிரமப்பட்டிருப்பார். எதுவும் நடந்திருக்கலாம். இப்போது ஆங்கிலேயர்களுக்கு உங்களை ராம் பிரசாத் என்று தெரியாது. இப்போது கவனமாக இருங்கள்.
4: இப்போது நம் கவிஞர் புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மிலை மிகவும் மென்மையாக கருத வேண்டாம். கடற்கரை மணலில் வரையப்பட்ட கோடுகள் அலைகள் வந்து அவற்றை அழிக்க இயலாது.
0: இந்த பேச்சையெல்லாம் விட்டுவிடுங்கள். அடுத்து என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். காந்திஜி ஒரு பொது தலைவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அகமதாபாத் சென்றபோது என்ன நாடகம் நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
5: இப்போது புரட்சியின் ஜோதி உங்கள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் கல்கத்தாவுக்கு திரும்புகிறோம். சுதந்திரம் கிடைக்கும் வரை நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் நிறுத்தப்படக்கூடாது. யதுகோபால் முகர்ஜி முடிவெடுத்தபடி

0: சங்கத்தின் அரசியலமைப்பு தயாரானது. 1923 செப்டம்பரில் டெல்லியில் நடந்த ஹிந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் சிறப்பு அமர்வுக்கு பிறகு கான்பூரில் நடந்த இந்த கூட்டத்தில் நம் இளம் நண்பர்கள் அனைவரும் அதிருப்தியில் மூழ்கினார்கள். இன்று கான்பூர் கூட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை என்று முடிவு செய்ய வேண்டும். ஊக்கத்திற்கு பஞ்சமில்லை, பற்றாக்குறை என்றால் அது பணமே.
1: என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது.
0: என்ன திட்டம் சொல்லுங்கள்.
2: விருந்துக்கு பணம் சேகரிக்க பம்ரவலியில் 1924 ஆண்டு December 25 அன்று பிஸ்மில் தலைமையில் ஒரு கொள்ளை நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.
3: சலாம் அலைக்கும் பிஸ்மில்லா சாஹேப்.
4: கூறுங்கள்.
3: நான் அஸ்வாகுல்லா கான் வார்சி.
4: சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள்?
3: நான் ரியாசத்துல்லாவின் தம்பி.
4: ரியாசத்துல்லா கார்.
3: ஆம் பிஸ்மில் சாஹிப், அவர் உங்களோடு நடுநிலை பள்ளியில் படித்தார்.
4: அமருங்கள்.
3: நன்றி.
4: இங்கு எப்படி வர நேரிட்டது?
3: பிஸ்மில் சாஹிப், நான் மைன்பூர் சூழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர்களின் குருவான கேந்தாலால் தீட்சித்தை சிறையில் இருந்து தப்பிக்க நீங்களும் உங்கள் தோழர்களும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான திட்டத்தை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். முழு கதையையும் கேட்பது வேடிக்கையாக இருந்தது பிஸ்மில் சாஹிப்.
4: சகோதரரே, பாருங்கள், கவிதைகள் மட்டும்தான் எழுதுகிறேன். அரசாங்கத்துக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கும் என தோன்றுகிறது. சிலர் தவறான தகவல் கொடுத்திருக்கலாம்.
3: உங்கள் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நானும் நாட்டுக்காக மனதார ஏதாவது செய்ய விரும்புகிறேன்.
4: அவசியம் செய்யுங்கள், அது ஒரு நல்ல விஷயம்.
3: அல்லாஹ்வுக்கு நன்றி. பிஸ்மில் ஐயாவை பார்த்து விட்டேன், ஆனால் அவரது குரலில் முன்பு போல உயிர்ப்பு இல்லையே. அவரும் அப்படி என்ன செய்வார்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பலத்த அவநம்பிக்கை உள்ளது. எங்களை பணியில் சேர்ப்பதாலோ அல்லது தகவலாளிகளாக்கியோ பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம்களை தன்னோடு சேர்த்தே. அவரும் அப்படி என்ன செய்வார்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பலத்த அவநம்பிக்கை உள்ளது. எங்களை பணியில் சேர்ப்பதாலோ அல்லது தகவலாளிகளாக்கியோ பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம்களை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறது. என்ன செய்வது? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பிளவை உருவாக்கி புரட்சியின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த பிஸ்மில் ஐயாவின் மனதை வெல்வதோடு நாட்டை விடுவிக்கவும் போராட வேண்டும்.
5: சத்தியமாக சொல்கிறேன், பிஸ்மில், அஸ்வாக் இருவருக்குமான ஒரு வருட நட்பில் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள நட்பு அபரிதமானது.
6: பிஸ்மிலும் அஸ்வாக்கும் ஒரே தாயின் இரட்டை பிள்ளைகள் போல தெரிகிறது நண்பா.
5: ஆமாம், இருவருமே நண்பர்களாகிவிட்டதால் நம் கட்சியின் பலமும் ஆதிக்கமும் அதிகரித்து விட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு அச்சமும் மேலோங்கிவிட்டது.
6: நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். தேசபக்திக்கு எந்த மதமும் சமூகமும் தெரியாது என்பது இவர்களை பார்க்கும் போது நிரூபணமாகிறது. பிஸ்மிலை போல அஸ்வாக்கும் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்வதற்கு உறுதி எடுத்து இருக்கிறார்.
5: இறுதியாக ஓர் உறுதியான ஆரிய சமாஜ்வாதிக்கு ஒரு உண்மையான முஸ்லீமுடன் நட்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாட்டுப்பற்றின் நெருப்பில் கொதிக்கும் இரண்டு ஜுவாலைகள் இணைந்து விட்டனர். இருவரின் லட்சியம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது. நாட்டுக்காக இது நடக்க வேண்டியதுதான்.
6: சில நேரங்களில் இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று நாம் பெரும்பாலும் நமது மதத்தையும் நம்பிக்கையும் முதன்மைப்படுத்தி மற்றும் புரட்சிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளித்து இளைஞர்களின் சுதந்திரத்தின் புதிய குரலாக மாறிய பிஸ்மில் அஸ்வக்கின் ஜோடி இது.
5: ஆமாம், பிஸ்மில் ஐயா தனது பெரும்பாலான நேரத்தை ஆரிய சமாஜ் கோவிலில் செலவிட்டிருக்கிறார். நாட்டில் இந்து முஸ்லிம் மோதல் இருந்த போது கூட அஸ்வாக் ஐயா கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கவில்லை. அப்போது அஸ்வாக்கை அந்த ஊர் முஸ்லிம்கள் எல்லோரும் நாத்திகன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அஸ்வாக் ஐயா உண்மையான முஸ்லிம் தான், அதோடு உண்மையான தேசபக்தரும் கூட.
7: இன்று ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோம் சகோதரா.
8: சச்சேந்திரநாத் பக்ஷி, தாக்கூர் ரோஷன் சிங், ராஜ்ய

0: இந்திர லகாரி, மன்மதநாத் குப்தா, முகிந்திலால், கேசவ் சந்திரா, ராமகிருஷ்ண கத்திரி, முராலிலால் சர்மா, பன்வாரிலால், அஸ்வக் பாய் மற்றும் அனைத்து நண்பர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக இளமையை மட்டுமல்ல அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாடு, நம் எதிர்காலம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். ஆனால் புரட்சி இயக்கம் எண்ணங்களால் அல்ல என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒருவேளை சாப்பாடுதான் உள்ளது, புரட்சிக்காரன் வயிற்றை எப்படி நிரப்புவது? பிறகு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது, ஆயுதங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது.
1: ஆனால் சாதாரண மக்களின் வீடுகளில் கொள்ளையடிப்பதை நிறுத்த வேண்டும்.
2: இவர்கள்தான் அஷ்வாக் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறார்கள்.
1: அப்படி இருந்தும் நாம் இப்படி செய்தால் சமூகத்தில் தவறான செய்தி சென்றடையும். நாம் பொதுமக்களை நம் பக்கம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை புறக்கணிக்க கூடாது. மக்களின் மனதில் புரட்சியாளர்களுக்காக இனம் புரியாத அனுதாபம் உள்ளது. அவர்கள் நம்மை போன்ற புரட்சிக்காரர்களுக்காக நேரடியாக உதவுவதில் தயங்குகிறார்கள். ஆசாத் அண்ணா, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள்.
0: பிஸ்மில் ஐயா, நாம் ஏன் அரசாங்க கஜானாவை கொள்ளையடிக்க கூடாது?
3: அரசாங்க கருவூலமா? பண்டிட் ஜி என்ன பேசுகிறார்?
0: அந்த பணமும் நம்முடையதுதான், நம் நாட்டின் பணம். ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
4: நன்றாக சொன்னீர்கள், இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் திட்டம் உறுதியானதாக இருக்க வேண்டும்.
1: ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக இருக்கும். ராஜேந்திர அண்ணா, நம்மை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக பின்தொடர்வார்கள். அத்தகைய தாக்கத்தை தாங்கும் அளவுக்கு நாமும் நம் கட்சியும் வலுவாக இல்லை.
2: எது எப்படி இருந்தாலும் அஷ்வாக், அவர் யார்? நம்மை விட்டுவிட போகிறார்களா? அஷ்வாக், நாம் இப்போது கூட அவர்களின் கண்களுக்கு உறுத்தலாக தான் இருக்கிறோம்.
1: நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா. திட்டம் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்மிடம் தைரியத்திற்கு பஞ்சமில்லை, இல்லையா ஆசாத் ஐயா?
0: சரியாக சொன்னீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். ரிவால்வரை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு தேவை, அவ்வளவுதான்.
2: என்னுடைய மனதில் ஒரு திட்டம் உள்ளது.
0: என்னது?
2: அதாவது லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலை கொள்ளையடிப்போம்.
0: லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலையா? அதுவும் முழு ரயிலையுமா?
2: இல்லை, இன்ஜினுக்கு பின்னால் உள்ள ரயில் பெட்டியில் ஒரு இரும்பு பெட்டி, அதில் பெரிய பூட்டு உள்ளது. அதில் தான் அரசாங்க மூலதனம் உள்ளது.
4: இதை எப்படி செய்வது? ரயிலில் தான் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதே.
2: நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். சொல்ல போனால் ஆங்கிலேயர்களிடம் நாம் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால் தான் சுற்றிலும் ஒரே ஒரு ஓட்டுநர் தான் இருப்பார். டவுன் பயணிகள் ரயில் சஹாரன்பூரிலிருந்து கிளம்புகிறது. நாம் அதை காக்கோரியில் கொள்ளையடிப்போம். 1925 ஆகஸ்ட் 9 இந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்.
5: பாரத் மாதா கி
6: ஜெய்!
5: பாரத் மாதா கி
6: ஜெய்!
5: பாரத் மாதா கி
6: ஜெய்!
2: அஸ்வாக், இந்த பையை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு அஸ்வாக்.
1: இதோ இதோ இதோ நானும் கிளம்புகிறேன். ஆனால் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்கள்.
2: சீக்கிரம் ஓடுங்கள்.
1: நானும் வருகிறேன். நீ போ, இப்போது அனைவரும் பார்க்க வேண்டும். அப்புறம் தான் நான் கிளம்புகிறேன்.
7: காக்கோரியில் அரசு கருவூலம் சூறையாடப்பட்டது. கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம்.
4: எவ்வளவு தைரியம்! அரசாங்கத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்தது அரசாங்கத்திற்கே சவால் விட்டது போல் தெரிகிறது. யாரையும் விடக்கூடாது, தூக்கிடுவேன். அனைவரையும் கொன்று விடுவேன். I kill them all.
3: ஒரு மாதத்திற்குள் சந்திரசேகர் ஆஜாத் தவிர பிஸ்மில் மற்றும் அவரது அனைத்து புரட்சிகர கூட்டாளிகளும் ஒருவர் பின் ஒருவராக போலீசாரிடம் சிக்கிவிட்டார்கள். சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு நீண்ட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில், அஷ்பாக், தாக்கூர் ரோசன் சிங் மற்றும் ராஜேந்திர லாகிரி எல்லோருக்கும் தூக்கிலிடும் தண்டனை விதிக்கப்பட்டது.
8: மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 புரட்சியாளர்களும் வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். பிஸ்மில் கோரக்பூருக்கு அனுப்பப்பட்டார். அஸ்பாகுல்லா கான் பைசாபாத் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோஷன் சிங்

0: அலகாபாத் நைனி சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜேந்திரநாத் லாகிரி கவுடா சிறையில் அடைக்கப்பட்டார்.
1: ஜெய் பாரத் மாதா கி ஜெய்.
2: உனக்கு எவ்வளவு சுமர் இருந்தா கூட வேலை பண்ணிருக்கிற அளவுக்கு
0: அந்த இந்துக்களும் தங்களுக்கென்று ஒரு நாட்டை பெறுவார்கள். அது உங்களை பயன்படுத்திக் கொள்ளும்.
1: இதை இந்திய சுதந்திரம் என்று சொல்லுங்கள், இந்துக்களின் சுதந்திரம் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன புரியும்? நீங்களோ ஆங்கிலேயர்களை புகழ்வதையே பெருமை என்று நினைக்கிறீர்கள். போங்கள், இங்கிருந்து உடனே கிளம்புங்கள்.
3: அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த கடிதத்தின் வாயிலாக இங்கு உள்ள நிலைமையை அம்மாவுக்கும் தெரிவிப்போம். அம்மா, இன்று எனக்கு ஷாஜஹான்பூரின் ஒவ்வொரு தெருவும் நினைவிற்கு வருகிறது. அந்த டவுன் ஹால் ரோடு, அந்த ஆரிய சமாஜ் மந்திர், இங்குதான் தேசபக்தியின் முதல் பாடம் கற்றுக்கொண்டோம். எங்கள் சந்திப்புகள் இங்குதான் நடக்கும். அனைத்தையும் கடிதம் வாயிலாக நினைவு கூறுகிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக அஷ்பாக், தாக்கூர் மற்றும் ராஜேந்திர லாகிரி ஆகியோரின் பிறந்த இடம் ஷாஜஹான்பூர். ஆனால் எனக்கு மிகவும் உன் நினைவுகளே உள்ளன. உன் பாதங்களில் வீழ்ந்து பணிவிடை செய்து என் வாழ்க்கையை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாது போல் தோன்றுகிறது அம்மா. நான் விரைவில் தூக்கிலிடப்படுவேன் என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மகன் இந்திய அன்னையின் சேவையில் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருங்கள். உங்களை நான் இதுவரை கலங்கப்படுத்தவில்லை. இது என்னுடைய கடைசி செய்தி. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு உங்கள் பாசத்திற்குரிய மகன் ராம் பிரசாத் பிஸ்மில்.
4: ராம் பிரசாத், ராம் பிரசாத், உன்னை சந்திக்க உன் அம்மா வந்திருக்கிறார்கள்.
3: வாருங்கள் அம்மா. நீங்கள் ஏன் இங்கே?
5: ராம் பிரசாத், உன் கண்களில் கண்ணீரா? என் மகன் வீரன் என்று இருந்தேனடா. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சத்தியம் செய்வார்கள். உன்னுடைய பெயரை கேட்டாலே இந்த வெள்ளைக்கார அரசே நடுநடுங்கும். உன் கண்களில் கண்ணீரா? என் துணிச்சலான மகன் மரணத்திற்கு இவ்வளவு பயப்படுவான் என்று எனக்கு தெரியாது.
3: அம்மா, உங்களின் இந்த மகன் மரணத்திற்கு சிறிதும் பயப்படுவதில்லை அம்மா, சிறிதும் பயப்படவில்லை. இத்தகைய மரணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அம்மா. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்த்துள்ளது அம்மா. உங்கள் மகன் இந்த விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி அம்மா, மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு தாய் நாட்டிற்காக தூக்கு மேடையில் ஏறும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கண்ணீர் பயத்தின் காரணமாக அல்ல அம்மா. நான் என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவ விரும்புகிறேன் அம்மா, கழுவ விரும்புகிறேன்.
5: ராம், ஒருபொழுதும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. எல்லோரும் பாருங்கள், என் செல்ல பிள்ளை நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார். நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார். என் என்று எல்லோரிடமும் சொல்லி.

0: அம்மா
1: சத்தியம் செய்றாம், ஒவ்வொரு பிறவியிலும் நீ என் வயிற்றில் பிறப்பாய். ஒவ்வொரு பிறவியிலும் உன் தாயாக நான் தானடா இருப்பேன். ஒவ்வொரு பிறவியிலும் நானே உன் தாயாக இருப்பேன் மகனே.
0: அம்மா, 19ஆம் தேதி என்ன நடக்க இருக்கிறதோ அதற்கு நான் தயாராகிவிட்டேன். இதெல்லாம் என்ன அம்மா? இது உடலில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான். அம்மா, தாய் நாட்டிற்கு சேவை செய்ய என் ஆன்மா விரைவில் திரும்பும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள் அம்மா. அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள். நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை. எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் விருப்பம் இல்லை அம்மா. சொர்க்கத்திற்கும் செல்வதற்கு விருப்பம் இல்லை. இந்திய தாயே, எனக்கு ஒரு வரம் கொடு. நான் எப்போதும் இந்தியாவை பற்றி நினைத்து பைத்தியமாக இருப்பேன். கோடிக்கணக்கான துக்கங்கள் ஏற்பட்டாலும் நான் என் இனத்திற்காக சேவை செய்வேன் இந்திய தாயே. அம்மா, விடை கொடுங்கள் அம்மா. நான் மீண்டும் பிறப்பெடுப்பேனே, ஆனால் அது இந்தியாவில் தான் இருக்கும். அது இந்தியாவில் தான் இருக்கும். உன் வயிற்றில் பிறப்பெடுப்பே அம்மா. வாழ்க என் தாயகம், வாழ்க என் பாரதம், வாழ்க என் இந்தியா.
1: யாம்

0: 1927 டிசம்பர் மாதம் 19 தேதி கோரக்பூர் சிறையில் பிஸ்மில் தூக்கிலிடப்பட்டார். அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்தார். நாட்டுக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்து விட்டார். தாய் நாடுதான் நமக்கு எல்லாமே. அவருடைய இந்த தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து போற்றுவோம். வாழ்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அக்னிபுத்திர பிஸ்மில், அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஸ்வாக்காக LNG ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ், விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு ஈ வள்ளி. அமைப்பில் உதவி SM முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 23 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். மதியாலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 MHz பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.